அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ நரசிம்ம அஷ்டகம்.

0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடிய குருவாயூர் உந்தன் குறை எனத் தொடங்கும் பாடல்.
1: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்கள் இதுவரை கேட்டது அருள்மணி மாலை. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 7 தேதி புதன்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடர்வது குரலமுதம்.

0: பெருமை பண்பு எப்போதும் பணிந்து நடக்கும். சிறுமை பண்போ எப்போதும் தன்னைத்தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும். குறள் எண் 978 அதிகாரம் பெருமை.
1: பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து.
0: பெருமை பண்பு எப்போதும் பணிந்து நடக்கும். சிறுமை பண்போ எப்போதும் தன்னைத்தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும். குறள் எண் 978 அதிகாரம் பெருமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த தொழிலுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறவுள்ள சேவா ஜோதி யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது வரும் 12 முதல் பல்வேறு தேதிகளில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம். நேற்றை மறந்து இன்றை அழகாக தொடங்குவோம். இன்று நல்ல நாள், நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாளை தொடங்குவோம். நேரம் 6:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்து விநாயகர் அகவல் தொகுப்பிலிருந்து பாடல்

பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:11 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியெல்லாம் இணைந்திருக்கீங்க. உங்களோட நான் ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

சிறிய முயற்சிகளை தினமும் தொடர்ந்தால் பெரிய வெற்றிகள் ஒரு நாள் உன் வாழ்க்கை கதையாகும். 6:18 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காமாட்சி அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல்.

கேட்டு முடித்த பாடல் ஆஞ்சநேயர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஜானகியின் குரலில். உன் திறமையை மற்றவர்கள் உணர வேண்டிய அவசியம் இல்லை, முதலில் நீ அதை நம்பு. 6:29 பக்தி நேரம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல்.

கேட்டு முடித்த பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில். 6:35 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் சேர்ந்து பாடிய பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கேட்டு முடித்த பாடல் ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கோவை சவுந்தரராஜன் குரலில். ஆறு மணி 43 நிமிஷத்துக்கு பக்தி நேரன் மகேஷ் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா இயேசு பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி சுஷீலா அவர்களின் குரலில் கேட்டு இணைந்திருங்கள்.

கேட்டு முடித்த பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் சரணாவின் குரலில். 6:50 ஆயிட்டு ரெயின்போ 93.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா கிருஷ்ணா பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 93.4.

0: நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொதுவாக நல் உணவுங்கிறது தான் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. நலமான இருதயத்துக்கு ஆரோக்கியமான சீரான சரிவிகித உணவு மிகவும் முக்கியம். சரிவிகிதம் என்பது மனிதனின் உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் சரியான அளவில் கிடைக்கச் செய்வது. நல்லுணவு என்பது உடல் நலன் பேணுவது மட்டுமின்றி இதய நோய்கள் வருவதையும் தடுக்கும். ஆரோக்கியமான உணவு சரிவிகித உணவுங்கிறது உடலுக்கு தேவையான மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள் போன்றவற்றை சரியான அளவில் அன்றாட உணவில் சேர்த்து கொள்வது தான். ஒரு நாளைக்கு ஒருத்தர் தன் உணவில் 300 கிராம் காய்கறிகளை சேர்த்து கொள்ளணும். சேர்த்து கொள்கிறோமா? இருக்காது. பழைய காலம் மாதிரி கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு நவீன காலமாயிடுச்சோ அந்த அளவுக்கு நிறைய நோய் நொடிகளும் வந்துருச்சு. நாமெல்லாம் அந்த நோய் நொடிகளுக்கு ஆளாயிட்டு இருக்கோம். உணவை ஒரே நேரத்தில் உட்கொள்வதை தவிர்த்து சிறு இடைவெளியில் எடுத்துக்கொள்வது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. கிருஷ்ணய்யா, நீங்க உழைப்பாளி, அதனால உங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்ற வாய்ப்பு இருக்காது. வந்தாலும் கட்டுக்குள்ள இருக்கும். சர்க்கரை நோய் வாய்ப்பட்டவர்கள் கண்டிப்பா தான் உண்ணும் உணவை 3 வேளைக்கு பதிலாக 5 வேளை உட்கொள்வது நலம். அதே மாதிரி தான் நிலத்தில் பயிர்களுக்கு சத்துக்களை கனிம உரமாக இடுறாங்க. அந்த உரங்களை ஒரே நேரத்தில் கொட்டக்கூடாது. பிரித்து 2-3 முறையாக போட சொல்கிறாங்க வேளாண் நிபுணர்கள். உரத்தை குறைச்சி போடுங்க, பிரித்து போடுங்கங்கிறாங்க. தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்கிறார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின், உண்ட உணவு செரித்த பின்பு அளவறிந்து உண்டால் உடலுக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டியதில்லை என்கிறார். சரியான கருத்து தான் இது. உண்ட உணவு செரிக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. அதை விட்டுட்டு மேலே மேலே உணவை ஏற்றிக்கிட்டே போனால் என்னாகும் சிந்திக்கணும். உப்புக்கள் அதிகமுள்ள உணவுப் பொருட்களான ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ், பதப்படுத்தப்பட்ட மாமிச உணவு வகைகள், பொரி, பாப்கார்ன், கொட்டை வகைகள், பேக்கரி உணவுகள், சமையல் சோடா, டின்னில் அடைக்கப்பட்ட உணவு வகைகள் போன்றவற்றை

0: சாதாரணமாக இருப்பவர்களும் தவிர்ப்பது நல்லது. இருதய நோயாளிகள், அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். நமது உணவு பழக்கத்தை மாற்றினாலே ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாதபடி பார்த்துக்க முடியும். நாம் எல்லாத்துலேயும் அயல் நாட்டினரை உதாரணமாக கொண்டு செயல்படுறோம். பேண்ட்டு சட்டை போடுறோம். பேண்ட்டுங்கிறது வெளிநாடுகளில் குளிர் அதிகமாக இருக்கும், குளிரை போக்க பேண்ட்டு கோட்டு சட்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க. நம்மூரில் ஏது அவ்வளவு குளிர்? நம்மூர் வெப்பத்துக்கு வெயிலுக்கு கோட்டு சுட்டு போட்டால் இல்லாத வியாதிகள் எங்கன்னு தேடி வரும். அதே போலத்தான் கிருஷ்ணய்யா, பீஸா பர்கர் போன்ற வெளிநாட்டு உணவு வகைகளும் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் இருக்க வேண்டியது புரதம், புரோட்டீன். உடம்புக்கு கார்போஹைட்ரேட் அல்லது லிப்பிட்களில் கிடைக்காத நைட்ரஜன் புரதத்திலிருந்து கிடைக்குது. செல்கள் உற்பத்தியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை உறுதியாகவும் வைத்துக்கொள்ளும் புரதம். கல்லீரல் சிறுநீரகத்தின் ஆற்றலை புரதம் அதிகரிக்கும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, எலும்புகளை உறுதியாக்க, காயங்களை விரைவில் குணமாக்க வைட்டமின், தாதுக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளணும். துரித உணவு, மதுபானம், சர்க்கரை, கொழுப்பு போன்றவற்றை அறவே தவிர்க்கணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

ஏழு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே கவிதா. என்னமோ செயலும் நல்லா இருந்தா கண்ணும் அப்படியே பண்ணு மாதிரி மின்னி முகமே தேஜஸ் ஆயிடும்டா. முகம் மட்டும் இல்லை, வாழ்க்கையும் வந்து தேஜஸ் ஆயிடும். ஓகே, எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக வந்து உங்களோட காலை பொழுதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியும். வணக்கம் சென்னையில் வந்து இன்றைக்கி நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்காக வெயிட்டிங். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, மின்சார கனவு படத்துக்காக ஒரு பாட்டு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்றைக்கி வணக்கம் சென்னையில் இன்றைக்கான கேள்வியை வந்து நான் வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேள்விக்கு வந்து பதில் எல்லாரும் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய விளையாட்டு போட்டியில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார்? இதுதான் வந்து இன்றைக்கான கேள்வி. ஸோ வந்து பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ உடனே வந்து நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ ஸ்டேடியூன் டு ரெயின்போ எஃப்எம் 90.4, இங்கே எல்லாமே சமதுல.

ஏழு மணி பத்து நிமிஷத்துக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கவிதா கூட வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் ஃபேஸ்புக் பேஜில். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் என மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான பாடல்லாம் கேட்டிருக்கோம். அடுத்த பாடல் வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துக்காக வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 புதன்கிழமை அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு காட்டன் டே, அதாவது உலக பருத்தி தினம். அதாவது ஒரு சின்ன பஞ்சு வந்து உலக அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளையே வந்து உருவாக்கி வச்சுருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து நம்ப முடியுதா? அதே தான் இன்றைக்கி வந்து உலக பருத்தி தினம், வேர்ல்டு காட்டன் டே. சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் வந்து பருத்தி போடுவாங்க. அந்த பருத்தி செடியில் இருக்கிற காயை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பஞ்சையும் அதில் குட்டி குட்டியாக பறந்து வர்ற அந்த வண்டையும் வந்து பார்த்துட்ருப்பேன். அப்போல்லாம் வந்து அது ஒரு விவசாயமோ ஒரு பயிர் அவ்வளோதான் வந்து எனக்கு தெரியும். என்னென்ன தெரியாத காலத்துலேயே அதை வந்து நான் பார்த்து வேந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இப்போ அதை நினச்சி பார்த்தா அந்த வயசுலேயே ஒரு விவசாயத்தை எவ்வளோ நெருக்கமாக பார்த்து வளர்ந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. உண்மையாகவே வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேங்க. அதாவது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் விவசாயத்தை புரிஞ்சிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த பருத்திக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பே வந்து எனக்கு புரிஞ்சுது. எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாலாம் வந்து பருத்தியை போட்டு வயலில் வந்து விவசாயம் பண்ணும்போது வந்து அது எனக்கு தெரியல. நெல் தான் வந்து முக்கியமாக வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் பயிரிடுவோம். நெல்லுக்கு அடுத்தபடியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி தான். நம்ம கையில் இருக்கிற அந்த சின்ன பஞ்சு வந்து ஒரு விவசாயியோட உழைப்பில் இருந்து நூலாக மாறி துணியாக மாறி கடைசியில் நம்ம தினமும் போடுற ஒரு ஆடையாக மாறுது அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஒரு சின்ன பருத்தி காய்க்குள்ளே இவ்வளோ பெரிய பயணம் இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு தெரியாது. அந்த பருத்தியும் அதை விளைவிக்கிற விவசாயிகளுடைய உழைப்பையும் கொண்டாட ஒரு முக்கியமான நாள் தான் வந்து இன்றைக்கி அக்டோபர் 7 உலக பருத்தி தினம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லி இந்த பருத்தியை வந்து சொல்கிறாங்களாம். தங்கம் மஞ்சளாக தான் இருக்குன்னு யார் சொன்னது? ஸோ வணக்கம் சென்னையில் வந்து கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டுருக்கீங்க. என்ன கேள்வி அப்படின்னா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் என மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துக்காக பாட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹரிஷ் ராகவேந்திராவோட வாய்ஸில், நாமத்துக்குமாரோட வரிகளில், ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

நேரம் 7:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னை, வித் மீ அஜய் கவிதா. வணக்கம் சென்னையில். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார் யார் யார் யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஸோ வந்து உங்களோட பதிலை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற பேஜில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அக்டோபர் 7 இன்னைக்கு உலக பருத்தி தினம் பற்றி நிறைய விஷயம் வந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது தலையில் கட்டுற ரிப்பனில் ஆரம்பித்து காலில் போடுற ஷூ வரைக்கும் ஒரு நாள் முழுக்க நம்ம கூடவே இருக்கிற ஒரு பொருள். அது கச்சுப்பாக இருக்கலாம், ஒரு இன்னர்ஸாக இருக்கலாம், ஷர்ட்டாக இருக்கலாம், டவலாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு நாள் கூட நம்ம வந்து காட்டனை தொடாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து கடக்கிறதே வந்து கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிற இந்த காட்டனுக்குன்னு ஒரு நாள் வந்து இருக்குது. அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த வேர்ல்டு காட்டன் டேயோட இனிஷியேட்டிவ் வந்து முதல் முதலாக எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 தான் வந்து ஆரம்பிச்சுது. காட்டனை உற்பத்தி செய்கிற பெனின், பர்கினா ஃபேசோ, சாத், மாலி அப்படிங்கிற 4 நாடுகள் சேர்ந்து, அதாவது காட்டன் 4 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 4 கண்ட்ரியை, அந்த 4 கண்ட்ரிகளும் சேர்ந்து அக்டோபர் 7 வந்து வேர்ல்டு காட்டன் டே, காட்டனுக்குன்னு ஒரு டே இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐநாவில் வந்து முன்மொழிகிறாங்க. அதுக்கு பிறகு 2021 யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி அப்படிங்கிறவங்க வந்து இந்த காட்டன் டேயை வந்து அங்கீகரிக்கிறாங்க. ஸோ காட்டன் டே பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து மே மாதம் படத்துக்காக வந்து ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு காலையிலே கேட்கறதுக்கு வந்து சூப்பரான பாட்டு. ஷோபாவோட வாய்ஸில், வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் அந்த பாட்டை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்.
2: இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையை தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடகக்குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னா என்னென்னு தெரியாது. நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானா? இந்த திசிபிஎஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள். அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோடய காலம் வந்து கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது தான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது, அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பல விதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி, அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க. அதுதான் முதல் தியேட்டர் கிமு

0: 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்குனாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆகிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்ல. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும்பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

தித்திக்குதே படத்துலேருந்து அப்படியே தித்திக்கிற மாதிரி ஒரு பாட்டு உன்னிகிருஷ்ணன் அண்ட் சாதனா சர்க்கம் வாய்ஸில் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் மியூசிக்கில் வந்து கேட்டு முடித்தோம். நேரம் 7:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. வணக்கம் சென்னை தான் கேட்டுட்ருக்கீங்க கவிதா கூட. வணக்கம் சென்னையில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தேன். அதாவது ஆசிய விளையாட்டு போட்டியில் வந்து ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் அப்படின்னு சொல்லி மூணு பதக்கங்களை வென்று ஒரே நேரத்தில் அதாவது வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருந்தேன். உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படிங்கிற பேஜில் வந்து, அதாவது எஃப்எம் ரெயின்போ அப்படிங்கிற பேஜில் வந்து உங்களுடைய பதிலை வந்து போடலாம், கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட கமெண்ட்லாம் வந்து விரைவில் படிக்கிறேன்.

அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வேர்ல்டு காட்டன் டே பற்றி பேசியிருந்தோம்ல, அதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு காட்டன் டேக்குன்னு தனியாக வந்து ஒரு குறிப்பிட்ட தீமை மையமாக வச்சு தான் கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் ஃபார் குட், பில்டிங் ப்ராஸ்பெர்டி த்ரோ ட்ரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு. சிம்பிளாக சொல்லணும்னா, பருத்தி நல்லதுக்காக வர்த்தகம் மாற்றம் கூட்டாண்மை மூலமாக செழிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பருத்தி வயலில் விளைஞ்சி அப்படியே நின்றுடுற ஒரு பொருள் கிடையாது. விவசாயிகிட்டேருந்து ஆரம்பித்து வர்த்தகம், அதுக்கப்புறம் ப்ராசஸிங், நூல், துணி, கார்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேல்யூ செயினே வந்து இது பயணிக்குது. அந்த பயணத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சேர்ந்து செயல்பட்டால் தான் அந்த பருத்தித்துறை வந்து வளர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்ல வராங்க. அதே மாதிரி இந்தியாவோட 2026 தீமும் இதை தான் வந்து இன்னொரு விதத்தில் வந்து வலியுறுத்துகிறாங்க. அதாவது கொலாபரேட்டிங் ஃபார் ரெசிலன்ட் காட்டன் வேல்யூ செயின், அதாவது நெகிழ்ச்சியான பருத்தி மதிப்பு சங்கிலிக்காக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொன்னால், வயலில் விதைக்கிற பருத்தியிலேருந்து நம்ம உடம்புல அணிகிற துணி வரைக்கும் அந்த முழு பயணமும் வலிமையானதாகவும் நிலையானதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து வேர்ல்டு காட்டன் டே 2026 முக்கியமான மெசேஜ். அது மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வந்து 2.4 கோடி விவசாயிகள் வந்து பருத்தி விவசாயத்தை நம்பியிருக்காங்களாம். பருத்தியிலேருந்து நூல், துணி, கார்மெண்ட் போகிற அந்த டெக்ஸ்டைல் வேல்யூ செயின் மூலமாக 10 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்கும் சுமார் 12.5 கோடி தொழிலாளர்களுக்கும் பருத்தி வந்து முக்கிய ஆதாரமாக இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலகளாவிய காட்டன் ஒர்க் ஃபோர்ஸில் சுமார் 43, அதாவது 43% வந்து பெண்கள் தானா. இவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? வயலில் விளைவிக்கிற பருத்தியிலேருந்து, அதாவது பருத்தி விவசாயிலேருந்து அதை நூலாக்குற தொழிலாளி வரைக்கும் வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்படி கேட்கவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு பருத்தி வந்து பல குடும்பங்களோட வாழ்க்கையாக இருக்குது. அதனால் பருத்தி வெறும் பயிர் மட்டும் கிடையாது, வாழ்வாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் பொருள்

பொருளாதாரத்தையும் உருவாக்குற ஒரு முக்கியமான பயிர். அதுக்காக தான் வந்து இதுக்கு வந்து வெள்ளை தங்கம் அப்படின்னு வந்து ஒரு சூப்பரான பேரும் இருக்குது. ஸோ காட்டன் டேயில் வந்து முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஒரு க்வெஸ்சன் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ஆசிய விளையாட்டு போட்டியில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு தான் சொல்லி. ஸோ கமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படிக்கப்படும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே வந்து ஃபேஸ்புக் எடுங்க, ஓப்பன் பண்ணுங்கள், ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற பேஜில் வந்து உங்களுடைய அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து எதிர்நீச்சல் படத்துக்காக ஒரு பாட்டு ஒன்று கேட்போமா. மோஹித் சௌஹான் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடின பாட்டு, வாலிவுட் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்.

நேரம் 7:49 நிமிடம் ஆயிட்டு இருக்க ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க கவிதா கூட. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வேர்ல்டு காட் அண்ட் டே பற்றி பேசிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நம்ம வந்து ஒரு கொஷின் ஒன்று போட்டிருந்தோம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார் அப்படிங்கிறதா வந்து இன்றைக்கான கேள்வி. உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னா ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற அழகான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும், அந்த பேஜில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வேர்ல்டு காட்டண்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுலேருந்து உயிரியல் கட்டுப்பாட்டு ஆயோகத்துலேருந்து வேளாண்மை அலுவலர் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்காரு. மெசேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கவிதையை வந்து கொடுத்துருக்காரு, அந்த கவிதையை வந்து அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்க. கரிசல் காட்டின் வெள்ளை தங்கமே, கரிசல் மண்ணின் காய்ந்த உதடுகளில் வெள்ளை சிரிப்பாய் மலர்வது நீ, விவசாயியின் வியர்வையில் விளைவது நீ, நெசவாளியின் விரல்களில் நூலாவது நீ, தரியின் ஓசையில் இசையாவது நீ, மனிதனின் மேனியில் ஆடையாவது நீ, கரிசல் மண்ணின் கண்ணீரை துடைக்கும் வெள்ளை தங்கமே, விவசாயியின் வாழ்வாதாரமே, நெசவுத் தொழிலின் உயிர் மூலமே, நெசவாளியின் உயிர் தொழிலே, பட்ட மேனிக்கு பஞ்ச ஆடையாய் உலகை தழுவும் இயற்கையின் கொடையே, பருத்தி வாழ்க, பருத்தி விவசாயி வாழ்க, கரிசல் மண் வாழ்க, நெசவாளர் வாழ்க, தரியின் ஓசை வாழ்க, உழைப்பின் பெருமை வாழ்க. எவ்வளோ அழகான ஒரு கவிதையில் உலக பருத்தி தினத்துக்காக வந்து இந்த கவிதையை வந்து அவர் எழுதி அனுப்பிச்சு இன்றைக்கி வந்து காட்டன் டேக்கு வந்து உலக பருத்தி தின வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் வந்து அனுப்பிச்சிருக்காரு. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது படிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு.

ஸோ வந்து ஒவ்வொரு பருத்திக்கும் ஒரு பருத்தி பஞ்சுக்கும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கும் பின்னாடி வந்து ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நாள் வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கொண்டாட வேண்டியது விவசாயிங்களை தான். விவசாயி எந்த வகையான விவசாயி இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வணக்கம் சென்னையில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தால, அதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார் அப்படிங்கிறது வந்து கேள்வியாக கேட்டிருந்தா இல்லையா. அதுக்கான ஆன்சர் சொல்ல வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. அதாவது வித்யா ராம்ராஜ் அவங்க தான் வந்து இன்றைக்கான கேள்விக்கான பதில். இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு வீராங்கனை. இவங்க அப்பா வந்து ஒரு லாரி ஓட்டுநராக இருக்காங்க. அந்த அவங்க அம்மா வந்து ஒரு இல்லத்தரசியாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 100 மீட்டர் 400 மீட்டர் வந்து தொடரலாம் வந்து நீங்கள் இவங்க வந்து பயிற்சியை பெற்றுட்ருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2026 ஒரு போட்டியில் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வந்து வின் பண்ணி பிடி உஷாவோட 1984 பிடி உஷா பண்ண அந்த சாதனை, அதாவது 55:42 ஓடி பிடி உஷாவோட சாதனையை வந்து 2023 சமன் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து

நம்மளுக்காக ஒரு 3 பதக்கங்களையும் வென்று கொடுத்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க இந்த வித்யா ராமராஜ் அவங்க. இந்த நேரத்தில் வந்து இவங்களை வந்து வாழ்த்திக்கிட்டு நம்மளும் வந்து இது மாதிரி ஒரு சாதனையை வந்து படைக்கணும், ஒவ்வொருத்தரும் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளேயே வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் பேஜில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் பேரெல்லாம் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோச்சிக்காதீங்க. ஸோ அடுத்த வந்து 8 மணிக்கு ராஷா ரெயின்போவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வந்து உங்கள் பேரெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கிறேன். நிறைய பேர் சரியான ஆன்சர் வந்து சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக மதராசப்பட்டினம் படத்துக்காக வந்து பாட்டு வந்துட்ருக்கு. ஹரிணி அண்ட் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு, ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில், ஏஎல் விஜயோட டைரக்ஷனில் வந்துட்ருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லை.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறவுள்ள சேவா ஜோதி யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ராதவர்ஜுனா ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது வரும் 12 முதல் பல்வேறு தேதிகளில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் டி ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ

நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. எல்லாரும் வந்து சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சாப்பிடாமல் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு முதல் வேலையாக வந்து சாப்பிட்ருங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து முக்கியம் முக்கியம் முக்கியம். ஸோ ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்து சேஃபாக பத்திரமா போயிட்டு வாங்க. நிகழ்ச்சியோடைய முதல் பாடல், ரஷ்யா ரெயின்போட முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கா படத்துக்காக வந்துட்டுருக்கு. கேகே அண்ட் சித்ரா சேர்ந்து பாடின பாட்டு தாமரையோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ரெட்ரோ படத்துக்காக சந்தோஷ் நாராயணனோட வாய்ஸில், விவேக்கோட வரிகளில் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கில் வந்து ஒரு வைபான பாட்டு வந்து கேட்டு முடிச்சிங்க. 8:14 ஆயிட்டுருக்கு ரெயின்போ 93.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தான் வந்து தக் லைஃப் படத்துக்காக ஒரு பாட்டு கேட்போமா. வைஷாலி சமந்த் அண்டு சக்தி ஸ்ரீ கோபாலன் சேர்ந்து பாடின பாட்டு, கமல்ஹாசனோட வரிகளில் ARM1 மியூசிக்கில் வந்துட்டு இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துக்காக அனிருத் ரவிச்சந்தர் அண்டு தளபதி விஜயோட வாய்ஸில் அறிவோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்தரோட மியூசிக்கில் பாட்டை கேட்டு முடித்தோம். நேரம் 8:24 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரஷ் ஆர் ரெயின்போ வித் மியா ஜே கவிதா. ஸோ வந்து ரஷ்யா ரெயின்போவில் வந்து அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் முரளி படத்துக்காக வந்து ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. தமனோட வாய்ஸில் விவேக்கோட வரிகளில் தமனோட மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. ஸ்டேடியோன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

8:29 ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க கவிதா கூட. ஸோ காலையில் வணக்கம் சென்னையில் வந்து ஃபேஸ்புக் பேஜில் நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. அதாவது சரியான விடை வந்து வித்யா ராமராஜ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஜப்பானோட எய்ஷி நகோயா, அதில் வந்து அங்கே நடந்த பெண்களுக்கான 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 54.75 செகண்ட்ஸில் இந்த பந்தயத்தை வந்து ஓட்டப்பந்தயத்தை நிறைவு பண்ணி 42 வருஷமாக இருந்த பிடி உஷாவோட தேசிய சாதனையை வந்து முறியடிச்சிருக்காங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கலாம்.

பிஎஸ் கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து பாதி பேர் வந்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தேனி ஹரிராம் வந்து சொல்லியிருக்காரு, வெள்ளை தங்கம் என அழைக்கப்படும் பருத்தி பற்றிய சிறப்பு விவரங்கள் மிகுந்த சிறப்பு, ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் விளைத்த பருத்தி பஞ்சை தன்னுடைய ஜின்னிங் ஃபேக்டரியில் பஞ்சை பிரித்து தான் ஆரம்பித்த ஸ்பின்னிங் மில்லில் உயர்தர நூலாக்கி தான் ஆரம்பித்த டெக்ஸ்டைலின் உயர்தர மெஷினில் துணியாக நெய்து தன்னுடைய குடும்ப கார்மெண்ட்ஸில் உடை தயார் செய்து தன் குடும்ப உறுப்பினர்களுடன் அணிந்தாராம். இதே போன்று வெவ்வேறு விவசாய குடும்பத்தில் வந்து ஸ்பின்னிங் மில்ல நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விவசாயிகளின் பெயர் அவர்களின் நிறுவனங்களின் பெயரையும் குறிப்பிடுவதில் கண்ணியம் கருதி பதிவிடுவதில் தவிர்த்துள்ளேன் அப்படின்னு வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆனந்த முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பதில் சொல்லியிருக்காரு, அதாவது ஆசிய விளையாட்டு போட்டியில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் அப்படின்னு சொல்லி வென்ற வீராங்கனை வித்யா ராம்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஹரிஹரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேள்விக்கான பதில் சொல்லியிருக்காங்க. சண்முகவேல் வந்து குட் மார்னிங் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கே கே ஞானமுருகன் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ரேவதி ராஜன் பாபு வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம். சென்னை சோமசுந்தர பிரபு அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காலை வணக்கம் சொல்லிட்டு பதில சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சைக்காடு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தென்கட்சி சாமிநாதன் அவர்களோட தகவல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப சிந்திக்க வச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, கோல்டு வந்து 4x400 மீட்டர் தொடர் ஓட்டம், சில்வர் வந்து 400 மீட்டர் கலப்பு ஓட்டம், அதுக்கப்புறம் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் பிடி உஷாவோட 42 கால சாதனையை வந்து முறியடிச்சிக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லிட்டு பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து கமெண்ட்டை படிக்கலாம். அதுக்கு முன்னாடி பரிமலா அன்கோ படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. ஸ்டேடியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா டி அசி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

8:40 ஆயிட்டிருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க கேட்டிருக்கீங்க ரஷ்யா ரெயின்போ வித் மீ அஜய் கவிதா. ஸோ ரஷ்யா ரெயின்போவில் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு தான் கேட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து வணக்கம் சென்னையில் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே அழகாக ரீட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்ரீனிவாசன் கல்யாணராமன் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காரு, குட் மார்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருக்காரு, நன்றி. அப்புறம் வந்து அஸ்வினி நாகராஜ் வந்து வணக்கம் சென்னை கவிதா மேம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. விடை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குளத்தூர் பாலு வந்து காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நாகராஜ் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபு வீரா வந்து ஆன்சர் சொல்லியிருக்காரு, காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நன்றி. அடையாளப்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வந்து காலை வணக்கம் சொல்லிவிட்டு பதிலை சொல்லியிருக்காங்க. கருப்பசாமி ரங்கசாமி வந்து ஆன்சர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அன்பு அறிவிப்பாளர் கவிதா அவர்களுக்கு காலை வணக்கமுங்க அப்படின்னு வணக்கமுங்க, ஓகே. அப்புறம் சுஜாதா சந்திரசேகரன் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பதிலை சொல்லியிருக்காங்க, நன்றி. சுதன் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழன் ஜெயராம் வந்து வெரி குட் மார்னிங் அப்படின்னு போட்டுட்டு ஆன்சரை சொல்லியிருக்காரு. ராதாகிருஷ்ணன் வந்து வணக்கம் தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை வந்து சொல்லியிருக்காங்க, வித்யா ராம்ராஜ் அப்படின்ட்டு. ஸோ ஜீவா வந்து பதில் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங். சந்திரசேகர் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை சொல்லியிருக்காங்க, காலை வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு சொல்லியிருக்காரு, நன்றி நன்றி. அதுக்கப்புறம் சபரி மனோஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா விடையே சொல்லிவிட்டு தமிழக வீராங்கனைங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சக்தி வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, ஆன்சரை சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து. அப்புறம் பிரியசேக்காடு ஜெயக்குமார் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பள்ளப்பாளையம் பூபாலன் வந்து ஸ்டிக்கராக போட்டு தள்ளியிருக்காரு, குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிவிட்டு குட் மார்னிங்க. அப்புறம் வந்து ஆன்சரையும் சொல்லியிருக்காரு, ஓகே நன்றி நன்றி, சூப்பர் வாழ்த்துக்கள். சுமதி பாபு வந்து தமிழக வீராங்கனை வித்யா ராமராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலசுப்ரமணியம் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கும் காலை வணக்கம். அதுக்கப்புறம் பத்மா சவுந்தரராஜன் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, சகோதரி அவர்களுக்கு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பதிவிட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ரஷ்யா ரெயின்போவில் அடுத்ததாக வந்து ஆடுகளம் படத்துக்காக ஒரு பாட்டு கேட்போமா? வேல்முருகனோட வாய்ஸில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

ஷில்பா ராவ் அண்ட் அனிருத் ரவிச்சந்திரோட வாய்ஸில், அருண் ராஜா காமராஜோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரோட மியூசிக்கில், ஜெயிலர் படத்துக்காக பாட்டு கேட்டு முடித்தோம். 8:50 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்ஷா ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. கவிதா கூட நிகழ்ச்சியில் அடுத்து தான் வந்து நாடோடிகள் படத்துக்காக வந்து ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. வேல்முருகன் அண்ட் குழுவினர் சேர்ந்து பண்ண பாட்டு, கபிலனோட வரிகளில், சுந்தர் சி பாபு அவங்களோட மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

நேரம் 8:55 ஆயிட்டு இருக்க ரெயின்போ எஃப்எம் 90.4. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது ரஷா ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. அம்மா வந்து நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படிங்கிறதுனால நிறைவு பாடலாக போக்கிரி படத்துக்காக ஒரு பாட்டு வரப்போகுது. நவீனோட வாய்ஸில் கபிலனோட வரிகளை மணீஷ் சர்மாவோட மியூசிக்கில் இந்த பாட்டு வரப்போகுது. ஸோ அடுத்து தான் வந்து நான் உங்களை 10 மணிக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த கேமோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வந்து எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், பாட்டை கேட்டு ஜாலியாக இருங்க. ஸ்டேடியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுல்லு.

0: எல்லாத்தையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா பொக்கிரி பொங்கல் நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அட்டல் சுரங்க பாலத்தை பார்வையிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் ஈடுபட்டு 25 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கன அடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 172 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜபமாலை அன்னை ஆலய விழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்க போற நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்புக்காக இங்க வந்து உட்காந்துருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா வீரா தான். ஸோ இந்த ரெயின்போ ராப்ல என்ன பண்ண போறோம்னா நிறைய ரேப் சாங் மாதிரியான ஃபீல் இருக்கக்கூடிய சூப்பரான படம்லாம் கேட்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இருந்தாலும் இந்த ரேப் அப்படிங்கிறது அந்த கல்ச்சர் எங்கிருந்து வந்துச்சு, எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு சொல்லலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். பொதுவா நமக்கு வந்து பாப் சாங்குக்கும் ரேப் சாங்கும் டிஃபரன்ஸ் தெரியாது, எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. பாப் சாங் அப்படிங்கிறது அதுல வந்து ஒரு

இருக்கும். அக்கபெல்லா மாதிரி கூட அதை நீங்கள் பாட முடியும். அக்கபெல்லா அப்படின்னா ரிதம் இல்லாமல், எந்த விதமான தாளமும் இல்லாமல் மியூசிக்காகவே அப்படியே ப்ளே பண்ணுறது அக்கபெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கூட அதை பாட முடியும். ஆனால் ரேப்பில் அப்படி பாட முடியாது. ரேப்பில் அப்படி பாடினா கூட என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிதம் இருக்கும், ட ட ட ட ட ட அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு தான் பண்ண முடியுற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து ரேப். ஸோ இந்த ரேப் அப்படிங்கிறது ஹிப்ஹாப்புடைய ஒரு குட்டி குழந்தை அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹிப்ஹாப் அப்படின்னா என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுலேருந்து ரேப் எப்படி வருது, ரேப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை இன்றைக்கி சொல்லலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சிவாஜி படத்திலேருந்து முதல் பாட்டு கேட்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரேப் போர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஏஆர் ரகுமான் அண்ட் சயனோரா பாடின பாட்டு வாலிவுடைய வரிகளில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம் 3.4 FM 101.4 இளமே சமதோடு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒன்பது மணி 11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ் ஹவர் ரெயின்போ முடிஞ்சு பயங்கரமா அதனடியா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ ரெயின்போ ரேப்பில் இந்த ரேப் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹிப்ஹாப்னு ஒரு கல்ச்சர் இருக்குங்க. அந்த ஹிப்ஹாப் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எம்சி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாங் பண்ணுவாங்க, ரேப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஜே இருக்கும், அதே மாதிரி கிராஃப்டி இருக்கும், அண்ட் பிரேக்கிங். பிரேக்கிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை டக்குன்னு பிரேக் பண்ணி ஒரு மெசேஜை சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹிப்ஹாப் அப்படிங்கிறது. இது வந்து 1970 காலகட்டத்தில் அமெரிக்காவோட பிரபலமான ஒரு கல்ச்சராக இருந்துச்சு. ஐ மீன் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து எப்போது இந்த ஹிப்ஹாப்பில் இருந்து எப்படி ரேப் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 காலகட்டத்தில் வருது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டிஸில் இருந்த ஸ்டோரி டெல்லிங், ஸ்போக்கன் வேர்டு போயட்ரி, சோல், ஃபங்க் இது எல்லாம் சேர்ந்து, ஜமைக்காவில் இருந்த டோஸ்டிங் கல்ச்சர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த ரேப் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, முதன் முதல்ல இந்த ரேப் அப்படிங்கிறத வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் ஆரம்பிச்சிருக்கு. 1973 August 11 பிராங்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல செட்விக் அவென்யூங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங், அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் டிஜே கூல் ஹேக் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பார்ட்டி மியூசிக் கண்டக்ட் பண்ணுறாரு ஹிப்ஹாப்பில். அதை தான் வந்து முதல்ல உலகத்தில் ஒரு அஃபீஷியலாக வந்து கொண்டு வரப்பட்ட, கண்டக்ட் பண்ணப்பட்ட ரேப் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ 1973 நியூயார்க்கில் பிராங்க்ஸில் இது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பல இடங்களில் பல சிங்கர்ஸ் அதில் வந்துட்டாங்க. ஆனால் இதில் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு, இதுக்குள்ளே வந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து ரெண்டு பெரிய, அதாவது ரேப் பேட்டில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. உனக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது, இது ரெண்டுமே வந்து நம்ம பாட்டில் சண்டை போட்டு பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ரேப் பேட்டில்னு சொல்லுவாங்க. ரெண்டு சிங்கர்ஸ் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அப்படியே வந்து பயங்கரமாக போட்டி போட்டு பாடுற மாதிரி இருக்குது அந்த ரேப் பேட்டில் அப்படின்னு வரும். இது ரேப் பேட்டில்ங்கிறது அந்த பாட்டுக்குள்ளே வருது, ஆனால் ரியலாகவே ரேப் பேட்டில்லாம் நடந்திருக்கு. ரேப் பேட்டில் எப்படி தெரியுமா, ரெண்டு குரூப்புக்கு சண்டை வந்து அது துப்பாக்கி சூடு வரைக்கும்லாம் போயிருக்கு. இது அமெரிக்காவில் நடந்த விஷயம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் முதன் முதல்ல இந்த ரேப் அப்படிங்கிற கல்ச்சர் எங்கே வந்துச்சு, யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் பீட்டர்ஸ் அண்ட் ஏஆர் ரஹ்மான் காம்போல காதலன் படத்தெலாம் வந்துச்சு, பேட்டராப் அப்படிங்கிற பாட்டு தான். பேட்டராப் பாட்டை இப்போ நம்ம போட்டு ஜாலியாக கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாட்டை என்னால் ப்ளே பண்ண முடியல. ஆனால் காதலன் படத்திலிருந்து உங்களுக்காக ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ் அண்ட் சாகுல் ஹமீதுடைய குரலில் வாலி வரிகளில் ஊர்வசி பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேட்டு ஜாய் பண்ணுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 9:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் கேட்டுருக்கீங்க. ரெயின்போ ரேப்ல இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்க விஷயம்னா, அந்த ரேப் கல்ச்சருங்கிறது எங்கே இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் பிளாக் ஸ்பின்னிங், அதுக்கப்புறம் பேக் ஸ்பின்னிங், அதுக்கப்புறம் குயிக் மிக்சிங், எக்ஸ்டெண்டிங் பிரேக்ஸ் அப்படிங்கிற 4 விஷயங்களை உள்ள புகுத்தி ஒருத்தர் வந்து ஒரு புது புரட்சியை பண்ணார் இந்த ரேப்பில். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஜோசப் சாட்லர் அப்படிங்கிற ஒரு ரேப்பர், கிராண்ட் மாஸ்டர் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்த டிஜேயிங் பண்ணுறத ஒரு டெக்னிக்கல் ஆர்ட்டாக கொண்டு வந்தார். அதில் தான் இந்த விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தார். ஏன் இதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டை சிம்பிளாக ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக அதில் வந்து சில மாற்றங்களை பண்ணும் பொழுது அது ஆடியன்ஸை ரொம்ப என்கேஜ் பண்ண வைக்குது. ஒரு சில இடங்களில் அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணி குதித்து நல்லா ஆடுறாங்க. அதுலேயும் ஒரு சில விஷயங்களை, அந்த சாங்கிறதுக்கூடிய சில லிரிக்ஸை வந்து ரிப்பீட் மோடில் நம்ம சொல்லும் பொழுது இன்னும் ஈஸியாக போயிட்டு கேட்ச் ஆகுது அப்படிங்கிறத இவர் வந்து நோட் பண்ணி அதை வந்து பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஃபியூரியஸ் 5, அதாவது நிறைய ரேப்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு டீம் உருவாக்குனாங்க. அதாவது ஒரு டீமாக ஒரு பேண்டாக கொண்டு வந்தாங்க, அதுக்கு பேர் ஃபியூரியஸ் 5 அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இதில் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஃப்ளாஷ் டிஜே, அதுக்கப்புறம் மெல்லே மேல், அதுக்கப்புறம் வந்து கிட் க்ரோலி அப்படிங்கிற ஒருத்தர், கேத் கௌபாய், நெஸ் இல்லைனா வந்து ஸ்கார்பியோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எம்சி, அதுக்கப்புறம் ரஹீம், இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கிராண்ட் மாஸ்டர் ஃப்ளாஷ் ஃபியூரியஸ் 5 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு இந்த ரேப் ஹிஸ்ட்ரியில் ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு குழு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, த மெசேஜ் அப்படிங்கிற ஒரு பாடல் 1982 வந்துச்சுங்க. இந்த மெசேஜ் அப்படிங்கிற பாட்டு 1982 வந்ததுக்கு பிறகு இந்த ரேப் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை ஃபோக்கஸ் பண்ண வச்சுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரேப் இசை அப்படின்னாலே அது வந்து ஒரு பார்ட்டிக்காக உள்ளது, பார்ட்டி பண்ணுறதுக்காக மட்டுமே இசைக்கக்கூடிய ஒரு இசை அப்படிங்கிற விஷயம்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பாட்டுக்கு பிறகு, த மெசேஜ் அப்படின்னு 1982 வந்த இந்த பாட்டுக்கு பிறகு, சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பாட்டு மூலமாக சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டை இவங்க உருவாக்குனாங்க. அதாவது ஏழ்மை நிலை இருக்குது, குற்றங்கள் நடக்குது, ட்ரக்ஸை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ட்ரக் கல்ச்சர் இருக்குது அப்படின்னாவோ, இல்லை வந்து அர்பன் டிகே அந்த விஷயம், சோஷியல் இன்இக்வாலிட்டி, அதாவது எல்லாரும் சமம் அப்படிங்கிறது இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படிங்கிற பல விஷயத்தை பாடல் மூலமாக சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டை இந்த பாட்டில் முதன் முதல்ல கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த பாட்டு த மெசேஜ் அப்படிங்கிறது. அது வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான ரேப் பாடல்களை சமூக நல்ல விஷயங்களுக்காக, ஒரு சோசியலில் இருக்கக்கூடிய, சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசுகிறதுக்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாச்சு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். அடுத்ததான் வந்து தனுஷ் அண்ட் தீப் ஆண்ட பாட்டு மாரி 2 படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. தனுஷுடைய வரிகளை யோன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

ரெயின்போ ராப் கேட்டுருக்கீங்க. ரெயின்போ ராப்ல இன்னைக்கு நம்ம வீரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேர் எனக்கு மறந்து போச்சு. 9:28 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராப் அப்படிங்கிற கல்ச்சர் எங்கே இருந்துமா ஆரம்பிச்சது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்க பொழுது, பிளானட் ராக் அப்படின்னு 1982 ஒரு பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜூலு நேஷன், இந்த ஜூலு நேஷன் அதாவது யூனிவர்சல் ஜூலு நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரிக்கா பம்பாட்டா அப்படிங்கிற ஒருத்தர், ஆப்ரிக்கா பம்பாட்டா அப்படின்னு பேர் இருக்குது அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஆப்ரிக்காவில் பிறந்தவர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக இவர் அமெரிக்காவில் பிறந்தவர் தான். 1957 பிராங்க்ஸில் நியூயார்க்கில் பிறந்தவர். இவர் வந்து ஒரு பிரபலமான ராப் சிங்கர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ரெவல்யூஷன் இந்த ராப்பில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்தார். அது என்னென்னா, இந்த இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போகிறாங்கள்ல, அவங்கள மியூசிக் மூலமாக சரி பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியை இவர் எடுத்தார். ஸோ கேங் வயலன்ஸில் சிக்கியிருந்த இளைஞர்களுக்கு மியூசிக், டான்ஸு, கிராஃப்டி, அதுக்கப்புறம் டிஜேயிங் போன்ற கிரியேட்டிவான அவுட்லெட்டை கொடுக்கும் பொழுது அவங்க புது புது ஐடியாவை அதில் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வர்றதுனால அவங்கள இந்த மாதிரி தவறான பாதைகளில் போகிறதுல இருந்து நாம் வந்து மீட்டு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு இவர் நம்பினார். அதை வந்து முயற்சி பண்ணி வெற்றியும் கண்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான முயற்சிகளை இவர் எடுத்தார். அதனால் இவரை வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடத்துல வச்சு பார்க்குறாங்க இந்த ரேப் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த அடிப்படையில் அந்த பிளானட் ராக் அப்படிங்கிற சாங் வந்துச்சு. இந்த பிளானட் ராக் சாங்கில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் ப்ளஸ் எலக்ட்ரானிக் மியூ

மியூசிக் அதோட சேர்த்து ஒரு புது சவுண்டை இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா ஒரு ட்ராக் பிளே ஆகுதுன்னா அந்த ட்ராக்ல வந்து பெரிய அளவில் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. கிட்டார் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும், ஆனால் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் பெரிய அளவில் இருக்காது. பட் இந்த பிளானட் ராக் அப்படிங்கிற சாங்கில் தான் முதன் முதல்ல நிறைய எலக்ட்ரானிக் மிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி வித்தியாசமான ஒரு எஃபெக்டை வந்து கொடுத்தாங்க. அது ஒரு புது சவுண்டாக இருக்கப்பா. எப்படி நமக்கு ரோஜா படத்தில் ரஹ்மான் மியூசிக் போட்டதை கேட்கும்பொழுது ஆஹா இதுக்கு முன்னாடி இருந்த விட வித்தியாசமான ஒரு மியூசிக்காக இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சுல, அந்த மாதிரியான ஃபீலை வந்து 1982 இவங்க கொடுத்துருக்காங்க இந்த பிளானட் ராக் அப்படிங்கிற சாங் மூலமாக. 9:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் தான் கேட்டுருக்கீங்க. அடுத்ததான் வந்து உங்களுக்காக அன்னியன் படத்துலேருந்து கொஞ்சம் நேரத்தில் பாட்டு வரப்போகுது.

ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ள எலக்ட்ரானிக் டான்ஸ் அண்ட் கிளப் மியூசிக் வரணும், பாப் மியூசிக் வரணும், ஹிப்ஹாப் வரணும், ரேப் வரணும், எல்லாத்தையும் கலந்து அப்படியே ஒரு மிக்சர் மாதிரி ஒரு பாட்டை நீங்க கொடுக்கணும் சார் அப்படின்னு சங்கர் கேட்ட உடனே ஹரிஜராஜ் போட்டு கொடுத்த பாட்டு தான் இப்போ நீங்க கேட்டு முடிச்ச பாட்டு. 9:36 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப்ல அன்னியன் படத்துல இருந்து மெல்வின் நகுல் ஜி வி பிரகாஷ் பாடின பாட்டு ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல நான் முத்துக்குமாருடைய வரிகளை கேட்டு முடிக்கும் பொழுது 9:37 ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ரெயின்போ ரேப்ல என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப் கல்ச்சர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி பல விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலாம்னு எடுக்கும்போது பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இதுக்குள்ள கிடைக்குது. இப்போ ஏற்கனவே நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொன்னேன், அதாவது இந்த ரேப் பேட்டில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தாண்டி உண்மையாகவே ரேப் பேட்டில் நடந்துச்சுங்க. ரெண்டு பேரை வந்து துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா, இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 ஹிப்ஹாப் உலகத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் ரிவால்ரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கிழமையும் வெடிச்சது, ஒரு பெரிய சர்ச்சை நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு டீமு ஒரு பேண்டு, இவங்க வந்து நியூயார்க்கை சேர்ந்தவங்க, பேட் பாய் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நொட்டோரியஸ் பிஐஜி, அதாவது பிகி அப்படின்னு சொல்லுவாங்க, இவர் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு ரேப்பராக இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் மையமாக கொண்ட டெத் ரோ ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று, அதில் டுபாக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இருந்தார், அவர் ஒரு ரேப் சிங்கர். ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேப் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா ஈஸ்ட் கோஸ்ட்டுங்கிறது வந்து நியூயார்க் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது. ஸோ அங்கேருந்து தான் உருவாச்சு, நாங்கள் தான் வந்து இதை உருவாக்குனது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய ரேடியோவில் ஓடக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. அந்த வெஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிறது வந்து கலிஃபோர்னியா அந்த பகுதியை சேர்ந்தது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்பொழுது இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்த நொட்டோரியஸ் பிஐஜி பிகி அப்படிங்கிற ஒரு சிங்கர், அதுக்கப்புறம் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருந்த டுபாக் அப்படிங்கிற ஒரு சிங்கர், இவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி. அப்போ 1994 ஒரு குவாட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோங்க, அந்த ஸ்டுடியோவில் டுபாக் மேலே வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்படுது, அதில் வந்து கடுமையாக அவர் காயம் அடைகிறாரு. ஆனால் அது யார் நடத்துனாங்க அப்படின்னு தெரில. இந்த பிகி அப்படிங்கிற இந்த டீமை சேர்ந்தவங்க தான், அதாவது நியூயார்க் ஹிப்ஹாப் வட்டாரத்துடைய சம்மந்தப்பட்டவங்க தான் இதை பண்ணியிருக்கலாம், ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பொறாமையில் நம்ம முன்னேறோன்ற மாதிரி அதனால் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகித்து அவங்க வந்து சில விசாரணை நடத்தினாங்க. பட் வந்து அதுக்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக அவங்க தனித்தனியாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டுபாக் டெத் ரோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு அவங்க இணைஞ்சு ஒன்று பண்ணுறாங்க, பிக்கி பேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடுமையான போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த போட்டி வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ இப்படி இமயமலையில் என்கொடி பறந்தால் உனக்கு என்ன அப்படின்னு இங்கே ஊருக்குள்ளே நம்ம ஊர்லெலாம் பாட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடி நிறைய போட்டிகள் இருக்குது. ஸோ இந்த போட்டி ஒரு கட்டத்தில் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் தீவிரமடைஞ்சு அது வந்து ஒரு கொலை சம்பவமாகவே முடியுது. ஆக்சுவலாக

1996 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி லாஸ் வெகாஸில் இந்த டுபாக் அப்படிங்கிற சிங்கர் இருக்கார் இல்லையா, அதாவது வெஸ்ட் கோஸ்ட்டை சேர்ந்த அந்த சிங்கர் இருக்கார்ல, அவர் மேலே வந்து துப்பாக்கி சுட்டு நடத்தப்படுது. கார்லேருந்து ஒருத்தர் வந்து துப்பாக்கியால் சுட்டு அவரை கொண்டுடுறாரு. அதுக்கு பிறகு செப்டம்பர் 13ஆம் தேதி இந்த துப்பாக்கி சுட்டு நடத்தப்படுது. நடந்த பிறகு வந்து அவர் சிகிச்சையில் இருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி உயிரிழந்துடுறாரு. அப்போ அவருக்கு 25 வயசு. அதுக்கு பிறகு 6 மாதம் கழித்து 1997 மார்ச் 9ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த பிகிங்கிற சிங்கர் மேலே மறுபடி துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. ஸோ அவருக்கு 24 வயசு, அவரும் உயிரிழக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலாக ஆரம்ப கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. அதுதான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு துருவங்களில் இருந்தாலும் ஒரே மாதிரியான மியூசிக் கல்ச்சரில் நம்ம இருக்கிறோம், ரேப்பை தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க வந்து இங்கேருந்து ஃப்ரெண்டாக, இவர் நியூயார்க்கில் இருக்கார், அவர் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கார், ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட இந்த போட்டி வந்து கடுமையாக போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, என்னை விட நீ முந்திரியா, நீ முன்னேறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ளே போகுது. அதுக்கு பிறகு அது வேறு விதமாக வளர்ந்து ரெண்டு பேரையும் வேறு யாரோ யாரோ சுட்டுக் கொள்கிற மாதிரியான சம்பவம் நடந்து முடியுது. ஸோ இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி வந்து இந்த ஹிப்ஹாப் ரேப்பில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. பாருங்கள், சாதாரணமான ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் விட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ 9:41 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டிருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக மன்மதன் படத்திலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டு ஒரு காமன் நேரம் ஓடும், ஆனால் ஜாலியாக இருக்கும் கேட்கறதுக்கு. வசந்தராதாஸ் பிளாசே பாடின பாட்டு, வாலியுடைய வரிகளில் சிலம்பரசன் கிளின்டன் சேர்ந்து பாடின பாட்டு. ஆமாம், 4 பேர் சேர்ந்து பாடுறாங்க. வாலியுடைய வரிகளில் வந்துகிட்டு இருக்கு. தத்தை அத்தை அப்படின்ட்டு நிறைய புது புது வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஜெஞ்சியா படுங்க. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே Mina, oh Marina, girls, girls, you know I need ya. Come on girls, give it up to me.

எப்படி இருந்துச்சு பாட்டு? 9:47 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுருக்கீங்க. இந்த ரெயின்போ ரேப்ல ரேப் இசை கலைஞர்களின் ஆட்சி இது அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த ரேப் இசை கலைஞர்கள்லாம் யாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு பல விஷயங்களை பேசிட்டு இருக்கும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நான் சொல்ல போறேன். அதாவது ஒரு ஸ்ட்ரீட் மியூசிக்காக இந்த ரேப் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு. 1973 அப்படிங்கிற இடத்துல இருந்து 1990-2000 ட்ராவல் பண்ணி போடும்போது 2002 ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் இந்த ரேப் அப்படிங்கிறது அங்கங்கே ஊருக்குள்ள பசங்க பாடுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஒரு பொது பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, அப்படி தான் இந்த சிங்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதை தாண்டி வெளி உலகத்துக்கெல்லாம் இது பெருசாக தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது 2002 ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. அந்த மிகப்பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, 1972 பிறந்த ஒரு குழந்தை மார்ஷல் ப்ரூஸ் மேத்தர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமினம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு ரேப் பேண்ட் இருந்துச்சு, இல்லை இப்போவும் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அதுபடியே வாழையடி வாழையாக தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியமாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த எமினம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணவர் தான் இந்த மார்ஷல் மேத்தர்ஸ். இந்த மார்ஷல் மேத்தர்ஸ் எமினமை கிரியேட் பண்ண பிறகு ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்த எமினம் பண்ணிச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 2002 லாஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பாட்டை கொடுக்குறாங்க. அந்த பாட்டு முதன் முதல்ல அகாடமி அவார்டு வின் பண்ணுது. பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படிங்கிற கேட்டகரியில் அகாடமி அவார்டு வின் பண்ணுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ரேப் சாங்கும் அகாடமி அவார்டுக்கு போனது கிடையாது, வின் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக லாஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற பாட்டு 2002 அகாடமி அவார்டு வின் பண்ண உடனே இந்த ரேப் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து ஜமைக்கா அமெரிக்கா அப்படின்னு சுற்றி உலகம் முழுக்கவே வா இது நல்லா இருக்கே. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாப் கல்ச்சரில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா தலைவர் மைக்கேல் ஜாக்சன் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ரேப்லையும் இந்த மாதிரி ஒன்று வர முடியும், அகாடமியை வரலாம் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதன் முதல்ல கொண்டு வந்து சாதிச்சு காட்டினது எமினம் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுடைய அந்த காலகட்டத்தில் 99 மை நேமிஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2000 ஸ்டான் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. இதெல்லாமே ரொம்ப பாப்புலர். அதுக்கப்புறம் வந்து 2002 ரிலீஸ் ஆன லாஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற பாட்டு அகாடமி அவார்டு வின் பண்ணி இந்த ரேப் இசைக்கு ரேப் கல்ச்சருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று

கொடுத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்ததா ரேப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம். சொல்ல போனால் இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இது எப்போ இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, யார் இந்தியாவுக்குள்ளது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா செகல் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுக்குள்ளதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 1992 தில் ருபா அப்படிங்கிற ஒரு ரேப் ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டா தண்டா பாணி அப்படின்ற ஒரு பாட்டு வந்து பயங்கரமாக அது வந்து இதாச்சு, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸோட சேர்த்து எது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அப்பாச் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பாட்டு 1990 வந்துச்சு. யூகே பேஸ்டு ஆர்டிஸ்ட் அப்பாச் இந்தியன் அப்படிங்கிறவர் இங்கே இருக்கக்கூடிய ராகங்களை வந்து ஹிப்ஹாப் கூட மிக்ஸ் பண்ணி அவர் சில பாட்டெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் வந்து பொஹீமியா, இதெல்லாம் வந்து ஹிந்தியில் பாப்புலர் ஆனது. அதுக்கப்புறம் அந்த ட்ராக் அப்படியே நம்ம யோயோ ஹானி சிங் வந்து பிடித்தார். யோயோ ஹானி சிங்கர் இந்தியா கேட்டு பாட்டு வரல, அந்த யோயோ ஹானி சிங்கர் பிடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து கல்லி பாய் அப்படிங்கிற படத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி ரன்வீர் சிங் நடித்த படம், அந்த படத்தில் ஒரு அதாவது ஒரு ரேப் சிங்கராகவே அவர் நடிச்சிருந்தார். அந்த படமும் ஆஸ்கார்கள்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்த ஒரு படம் அந்த படம், இந்த ரேப் அப்படிங்கிற இதுக்குள்ளே வரும்பொழுது. தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணும்போதே சொல்லிட்டேன், முதன் முதல்ல தமிழில் வந்த ஒரு ரேப் சாங் அப்படின்னா அது காதலன் படத்தில் வந்த பேட்டராப் அப்படிங்கிற பாட்டு தான். ஏஆர் ரஹ்மானும் சுரேஷ் பீட்டும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை பண்ணாங்க. நம்ம இதை உள்ளே கொண்டு வந்து ஜாலியாக இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் ஸ்ரீச்சந்திரா சாஹித்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண பாட்டு, சாஹித்தி எல்லாரும் சேர்ந்து பண்ண பாட்டு, சிவகார்த்திகேயன் வரிகளில் பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

அப்படியே நிறைவு பகுதி வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நிறைவாக இந்த பாட்டை போடாமல் எப்படிங்கெல்லாம் எந்திரிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே வந்து போகாமையும் வெடிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு பொல்லாதவன் படத்துலேருந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. எஸ்பிபிஎன் யோகிபி பாடின பாட்டு, சுனிதா சாரதியும் சேர்ந்து பாடின பாட்டு, கண்ணதாசன் எழுதின பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜிவி பிரகாஷ். ஓகே, ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அடல் சுரங்க பாலத்தை பார்வையிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் ஈடுபட்டு 25 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் இந்த சேவையை பாராட்டி மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுதில்லி சரோஜினி நகரில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்திய விடுதலைப் போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 172 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜபமாலை எண்ணெய் ஆலய விழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நேற்றிரவு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. தில்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்ட நிலையில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: டான்டடாய் 10:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே கவிதா. கவிதா மட்டுமா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல சைலண்டா ஒருத்தர் இருக்காரு பாருங்க.
1: ஆமா, இவ்வளவு நேரம் ரெயின்போ ரேப் அப்படிங்கறத பண்ணிட்டு இங்கதான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்.
0: சரி ஓகே, என்ன சாப்பிட்டீங்களா?
1: நல்லா சாப்பிட்டேன்.
0: தெம்பா இருக்கீங்க போல இருக்கு. சோ ஓகே, நீங்க என்ன முன்னாடியே கேம் வந்து ஏதோ சொல்லிட்டீங்களா? என்ன கால் வந்து வந்துகிட்டே இருக்கே.
1: கவிதா கிட்ட பேசுறதுக்காக விருப்பமா நிறைய பேர் வராங்கன்னு
0: நினைக்கிறேன். ஆஹா, இத கேட்காமலே இருந்திருக்கலாம். சோ என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு வந்து சொல்லிடலாமா?
1: ஓகே, நம்ம டெய்லி வந்து நிறைய சாப்பிடுறோம், விதவிதமா சாப்பிடுறோம்.
0: நினைச்சீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298

0: 8 மற்றும் 2952055545 4. சரி ஓகே, பாட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விளையாடலாம் அப்படின்னு கேட்கும்போது வீரா வந்து ஒரு பாட்டு வந்து சொல்கிறாருங்க. வல்லரசு படத்துக்காக இந்த பாட்டு வந்துட்டுருக்கு. ஹரிஹரன் அண்ட் சுஜாதா சேர்ந்து பண்ண பாட்டு, வைரமுத்தோட வரிகளில், தேவாவோட மியூசிக்கில். ஸ்டேடியம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்கே எல்லாமே சமத்தோடு.

0: இப்போ சொல்லுங்கள், அந்த பாட்டை வந்து எதுக்காக நீங்கள் வந்து ப்ளே பண்ண சொன்னீங்கிறத இப்போ சொல்லுங்கள்.
1: அருப்புக்கோட்டை நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பரோட்டா சால்னாவெல்லாம் அருப்புக்கோட்டை ரொம்ப ஃபேமஸ். ஸோ சாப்பாடு சம்மந்தமாக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்பொழுது ஒரு ட்ரெடிஷனோட அருப்புக்கோட்டை இருக்கட்டுமே அப்படின்ட்டு இந்த பாட்டை கேட்கலான்னு பிளான் பண்ணேன்.
0: ட்ரெடிஷனல் மட்டும்

0: அருப்புக்கோட்டை ரொம்ப ஃபேமஸ். ஸோ சாப்பாடு சம்மந்தமா நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ட்ரெடிஷனோட அருப்புக்கோட்டை இருக்கட்டுமே அப்படின்ட்டு இந்த பாட்டை கேட்கலாம்னு பிளான் பண்ணேன்.
1: ட்ரெடிஷன் மட்டும்தான் ரீசனா?
0: ஆமா, அது மட்டும் தான் ரீசன்.
1: அதுக்கு அடுத்த லைன் ரீசன் இல்லை
0: இல்லை.
1: இதை நாங்கள் நம்பணும்,
0: நம்பிதான் ஆகணும். 10:10 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம வந்து இப்போ
1: கெட் செட் கோ தான்
0: ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நேயர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க?
1: அது ஒரு 100-150 பேர் இருக்காங்க.
0: 100-150 பேர் இருக்காங்க.
1: நேயர்கள் வந்து கால் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அப்பயும் நாங்கள் நம்பர் சொல்லுவோம். 0444 முன்னிணைப்பை போட்டு 2986-00-38 மற்றும் 2952-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நேர்ச்சி இணையக்கூடிய முதல் நேயர் யாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கள்ளிப்பட்டி கண்ணனா? சொல்லுங்க சார், உங்களுக்கான கேள்வியை கவிதா கேட்கறது ரெடியா இருக்காங்க சார்.
1: ஓகே, நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா அருமையா இருக்கேன்.
1: அருமையா இருக்கீங்களா?
0: நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க உங்களை.
1: ஆமா, இனிப்பா வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தைகளை வச்சுதான் கேம் விளையாட போறோம். அதை வந்து சொல்லிட்டோம்ல ஃபர்ஸ்ட். தமிழ் வார்த்தைகளை வந்து நாங்க வந்து சொல்லுவோம், அதோட எழுத்துக்கள் சொல்லுவோம். எத்தனை எழுத்துக்கள் சொல்லிடுவோம், ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்து சொல்லிடுவோம். சரியா? நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இனிப்பா ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுனால நான் இதுவே வந்து குழு மாதிரி இருக்கு. சாவுல ஆரம்பிச்சு இல்லுல முடியற ஒரு வார்த்தை.
0: பத்து
1: எழுத்து.
0: சங்கீதாவுக்கு வர்ற சா,
1: சங்கீதத்துக்கு வர
2: சா.
0: இல்லுல முடியற ரெண்டு எழுத்து, ரெண்டு வார்த்தை சார். சால் ஆரம்பிச்சு இல்லுல முடியற வார்த்தை இது வந்து. ஆமா, சூப்பர் சார்.
1: சக்கரப்பூவே தேவையில்லை,
0: தேவையில்லை, கரெக்டா சொல்லிட்டார். சாப்பிட்டீங்களா காலையில? காலைல சாப்பிட்டீங்களா? இனிப்புன்னு
2: சொன்னதுனால
0: வெண்பொங்கல் சாப்பிட்டீங்க.
1: சக்கரை பொங்கல் தான் சார் செஞ்சோம், ஆனா வந்து வெள்ளம் போட மறந்துட்டோம் சார்.
0: ஓகே, வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி சார், நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்கம்மா?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலி தேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க மாலி தேவி, நீங்க வெண்பொங்கல் சாப்பிட்டீங்களா சக்கரை பொங்கல் சாப்பிட்டீங்களா?
3: சாப்பாடு தான் சாப்பிட்டோம்.
0: சாப்பாடு தான் சாப்பிட்டீங்க. ஓகே,
1: உங்களுக்கான கேள்வி வந்து வீரா கேப்பாரு.
0: ஓகே, உங்களுக்கு வந்து மொத்தம் 6 எழுத்து சேர்ந்த ஒரு உணவு பொருள், ரெண்டு வார்த்தை சேர்ந்தது. முதல் எழுத்து மீ நெடில் ஆரம்பிக்கும், கடைசி மீனுக்கு வர்ற மீ. ஓகேவா? கடைசி எழுத்து பூல முடியும், பூக்குரில். ஓகே, ஆமா, பூக்குரில். புத்தகத்துக்கு வரக்கூடிய பூ, புத்தகத்துக்கு வர்ற பூ இருக்குல்ல, அந்த பூ.
1: துடிப்புக்கு அந்த பூ தான்.
0: ஆமா, துடிப்புக்கு அந்த பூ தான். ஓகே, 6 எழுத்து ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்த ஒரு உணவுப் பொருள், மீல ஆரம்பிச்சு பூல முடியுது.
3: மீ தானே? மீன்ல தானே?
0: ஆ, மீனுக்கு வர்ற மீ தான்.
3: மீனுக்கு வர்ற மீ. தூ,
0: தூ இல்ல, பூ. புத்தகத்துக்கு வர்ற பூ.
1: புத்தகம், புத்தகத்துக்கு வர்ற பூ. குறில் பூ.
3: எத்தனை எழுத்து? 6 எழுத்து.
0: 6 எழுத்து. உணவு பொருள் இல்ல, பதார்த்தம் இல்ல. இது வந்து ஒரு உணவு பொருள் தான், குழம்புன்னு கூட வச்சுக்கலாம். பக்கத்துல யார்ட்டையும் கேட்டு சொல்ல, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டு சொல்ற மாதிரி இருக்க.
3: இல்ல, நீங்க சொன்னது மீ, அவர் சொல்றது புடலங்காய் எழுதுகிறார்.
1: புடலங்காயா?
0: என்ன தெரியுமா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசினதுலயே நம்ம ஆன்சரை சொல்லிட்டோம்.
1: ஆமா,
0: அதுதான். நீ தான் சொன்ன, நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நான் ஒண்ணு சொன்னேன், அதுலயே ஆன்சர் வந்துருச்சு. ஆனா நீங்க என்ன கண்டுபிடிக்கல? புரட்டாசி மாசத்துல நிறைய பேர் சாப்பிட
1: மாட்டாங்க. ஆன்சரே முதல்ல சொல்லிட்டீங்க, இது தவறு. ரெண்டு வார்த்தையும் சொல்லியாச்சு.
0: மீன் குழம்பு தான்.
1: சாப்பிட மாட்டீங்க, பேர் தெரியலையா?
3: வாழ்த்துக்கள்.
1: நாங்க ரொம்ப நேரமா புத்தகத்துக்கு வர பூ, பூன்னு சொல்லிட்டு இருந்தோமே.
3: அது புரியல உண்மையில ஏர்ல கேட்கல கரெக்டா.

0: உங்க ஏர்ல கேக்கல. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.
2: ஓகே,
0: தொடர்ந்து வந்து
2: கூட வரக்கூடிய அடுத்த நேயர்.
0: அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ
0: ஹலோ,
3: கார்த்திக் ஈஞ்சம்பாக்கம்.
2: ஈஞ்சம்பாக்கம் கார்த்திக்.
3: ஆமா சார்,
0: உங்களுக்கான வார்த்தையை வீரா அப்ப சொல்வார்.
2: ஓகே கார்த்திக், உங்களுக்கு வந்து ஏழு எழுத்து வார்த்தை. ஓகேவா? பா அப்படிங்கிற பா குறில் இருக்கு இல்லையா, பஞ்சு முட்டாய்க்கு வர்ற பானா, அந்த பால் ஆரம்பித்து இல்லில் முடியக்கூடிய ஒரு உணவு பொருள். தெரியல, ஏன்னா டக்குன்னு சொல்லிட்டீங்க, யோசிக்க மாட்டீங்களா? டக்குன்னு தெரியலன்ட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாரு.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் ரெட்யூஸ் வந்து ஹயத் பாஷா ஜெய்புன்னி சார். எப்படி மேடம் இருக்கீங்க? ரெண்டு பேரும்
2: நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
4: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க மேடம் எங்களுக்கு.
2: ஈஸி,
0: நீங்க ரெட்யூஸ்ல இருந்து கால் பண்ணதுனால ரொம்ப ஈஸியா வந்து குடுக்குறோம் பாருங்க. மாவுல ஆரம்பிச்சு, நெடில் மாவுல ஆரம்பிச்சு டீல முடியிற ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை அது.
4: சரி,
0: அது ஒரு
4: ஒரு
2: மரத்தில் காய்க்கக்கூடிய காய்
4: போட்டுதான்
0: வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சார்,
2: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
0: இருவருக்கும் காலை வணக்கம். என்பது சரியான விடை.
2: மாங்காய் பச்சடி என்பது சரியான பதில்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: என்ன புடிச்சு வந்துட்டீங்க
2: வித்யா ரவி,
0: நல்லா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நீங்க சூப்பரா இருக்கீங்க, சூப்பரா இருக்கும்.
2: ஓகே, உங்களுக்கான கேள்வி
0: கேக்குறாங்க, சொல்லுங்க.
2: வாழ ஆரம்பிச்சு பூல முடிகிற ஒரு வார்த்தை.
5: நெடில் வாவா?
2: இல்ல இல்ல, குறில் வா தான், எட்டு எழுத்து. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு குழம்பு, குழம்பு தான் இது. சரியா, இதை தாண்டி நான் என்ன சொல்றது உங்களுக்கு, கொஞ்சம் புளி புளி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பல வகையான இதில் இது நிறைய விஷயத்தை இதில் போட்டு டிசைன் டிசைனாக இந்த குழம்பு வைக்கலாம்.
5: வத்தல் குழம்பு.
2: ஆ, வத்தல் குழம்பு தான், கரெக்டாக சொல்லிட்டீங்க.
0: நான் வேற ஏதோ நினச்சிருந்தேன். நன்றி மேடம், நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா கலா?
6: சார் நீங்க நல்லா இருக்கீங்களா? சார்
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி வந்து கவிதா கேட்பாங்க
0: நினைக்கிறேன். காவல் ஆரம்பிச்சு, காவல் ஆரம்பிச்சு பூவுல முடியறது, குரில் பூ, குரில் கா. ஓகேவா? என்னது?
2: காவல் ஆரம்பிச்சு,
0: காவல் ஆரம்பிச்சு பூவுல முடியற ஒரு உணவு பொருள், ரெண்டு வார்த்தையா இருக்கும் அந்த வார்த்தை.
6: நன்றி
0: நன்றி. ஸோ தொடர்ந்து விளையாடவும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.

பிறகு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வேற வந்துட்டு இருக்கு, ரொம்ப நேரம் ஆச்சு பாட்டு கேட்டு அப்படிங்கிறதுனால. அவள் வருவாளா படத்துக்காக ஒரு பாட்டு, உன்னிகிருஷ்ணன் அண்ட் சித்ரா சேர்ந்து பாடின பாட்டு, பழனி பாரதியோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்ல இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளி, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: காமதேவன் கோயிலில் கடிகாரங்கள் தேவையா அப்படின்னு பழனி பாரதி கேக்குறாரு. இதுக்கான அர்த்தம் ஏன் அப்படி அவர் கேட்டிருக்காரு
1: தெரியலையே.
0: நிறைய கோயில் பாத்தீங்கன்னா டியூப் லைட் கடிகாரம் இதெல்லாம் போட்டுட்டு உபயம் தொண்டாமுத்தூர் கோவிந்தசாமி
1: புது ஊராங்க
0: நாயக்கார் பாளையம் நயினார் பாளையம் நாராயணன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்த்து ஒரு டென்ஷன் ஆகப்பா நினைக்கிறேன். அதனால எதுக்கு கோயில்ல நீங்க கடிகாரத்தை போட்டுட்டு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருன்னு எனக்கு தோணுது.
1: உங்களுக்கு தோன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்குமா?
0: நிச்சயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்ப நீங்க யாரு நெக்ஸ்ட் வர்றாங்கறத பாக்கலாம்.
1: ஓகே, வணக்கம் ரெயின்போ.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்?
2: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: ராயப்பேட்டை வெங்கட், நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார். மேடம் எப்படி இருக்காங்க? காலையில
0: ஆறு மணிக்கு வந்துட்டாங்க.
1: நாலு மணிக்கு இங்க வந்துட்டேன் சார்.
2: நீங்க
0: கிளம்பினதெல்லாம்
1: கணக்கு கிடையாது. அப்பனா நீங்க தவறா சொல்றீங்க. 5:54
0: ஓகே
1: புதுசா இருக்கே சார்.
2: அது நீங்க சொன்ன 9:00 மேட்ச் ஆறது. ஏன்னா கத்திரிக்காய் குழம்பு வரல.
0: கருவாட்டு குழம்பு,
1: கருவாட்டு குழம்பா?
2: ஆனால்
1: ஆனால்
2: கருவடம், கருவடகம் தெரியுங்களா உங்களுக்கு?
0: கருவடகம். ஆமா சார்,
1: தெரியல எனக்கு.
0: எப்படி வேணாலும் எடுத்துங்கன்ற.
1: சரி ஓகே,
0: உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா இல்ல அதுவே நீங்க ஆன்சர் எனக்கு
2: போதுன்னு
0: தாராளமா கேட்கலாம்.
1: ரெடியா இருக்காரு.
0: ஓகே, இவருக்கு என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க கவிதா.
1: இவருக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும்.
0: பார்த்து தான் கொடுக்கணும்,
1: ஏன்னா அவர் புதுசா வந்து கருவாடகம் சொல்லிருக்காருல. இப்போ ஓகே, வந்து நாவல ஆரம்பிச்சு ஈல முடியறது.
0: நாவல் ஆரம்பிச்சு ஈல முடியறது.
1: ஆமா, எத்தனை எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 4, 6, 7
2: நெடில குறியில
1: 11 எழுத்து சார். மொத்தம் 2 வார்த்தை. நெடில் நா சார், நாம் நாம்க்கு வர்ற நாவல் ஆரம்பிச்சு ஊறுகாய் வியாபாரம் பண்ணக்கூடிய அனைத்து தகுதிகளும் இருக்கு சார். டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க சார். நன்றி
0: சார், நன்றி சார்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்,
0: சரஸ்வதி திருச்சில இருந்து பேசுறீங்களா? ஓகே மேடம், என்ன பண்றீங்க மேடம் நீங்க? ஓகே மேடம், அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருங்கல்ல. உங்களுக்கு டிஃபரெண்டா டைப் பண்ணுவோம். ஓகே, மோ மோ இருக்குல்ல, மோ
3: மோ
0: மோனா மோனா மொரு மொரு மொருன்னு குரில் மோ குரில் மோல ஆரம்பிச்சு இன்னுல முடிகிற ஒரு உணவுப் பொருள். எத்தனை எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 எழுத்து வார்த்தை தான்.
3: ஒரே
0: வார்த்தை தான், ஒரே வார்த்தை, 5 எழுத்து வார்த்தை தான். மூல ஆரம்பிச்சு இன்னில் முடிகிறது. ஓகேவா? ரெண்டு
3: சுழியன்.
0: இது வந்து நம்ம ஊர் உணவு கிடையாது, ஆனால் நம்ம ஊரில் பரவலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக தான் இது இருக்கு. ஜாலியாக சாயந்தர டைமில் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க.
3: காரமா
0: தான் இருக்கும், காரம் லைட்டா ஸ்வீட் அந்த மாதிரி பல சுவையோட மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது

0: ரோட்டு
1: கிடைக்கும்.
0: கடையில் கிடைக்கும்.
1: என்னன்னு தெரியல, ஜென்ரலா பானிபூரி அந்த மாதிரி சாப்பிடுவோம், பேல் பூரி, தாஷ் பூரி அந்த மாதிரி ஏதாவது.
0: மோல் ஆரம்பிச்சு
1: கிடையாது,
0: மோமோஸ் கிடையாது.
2: அடுத்த நேர் வாய் கொடுக்கலாமா?
1: இன்னொரு க்ளூ ஏதாவது,
0: இன்னொரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள்லாம் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க, இந்தியாவில் வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. அப்படி வரும்பொழுது இந்த உணவுப் பொருள் அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. அந்த நாட்டு பேரை நான் சொல்ல முடியாது, சொன்னோம்னா ஈஸியாக
2: கண்டுபிடிச்சிருவேன். அடுத்த நேர்
0: வந்துட்டாங்க, நெருங்கி வந்துட்டாங்க.
2: முன்னாடி வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, துல்லாத மனமும் துள்ளும் படத்துக்காக ஒரு பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 90.4,
0: இங்க எல்லாமே சமதுள.
2: நேயர்களை, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 10:36 லைட்ருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க கேட்டுக்கீங்க ஹே கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே கவிதான்.
1: ஹே ஹே கெட் செட் கோ நல்லா இருக்கு. புதுசா ஷோ பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க 10:36 நிமிஷத்துக்கு.
0: எஸ் எஸ்
1: இந்த பாட்டுல நிறைய வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கவிதா. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா, நீ செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாய் விரிப்பேன் என்ன, இந்த மாதிரி யாராவது சொன்னா நம்புவீங்களா? பொதுவா கேக்குறேன், பொண்ணுங்களாம் நம்புவீங்களா?
0: தவறா யாரோ வந்து உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு ஓடிட்டேன் ஓடிடுவேன்.
1: இல்ல, முள்ளு இருந்ததுன்னா எடுத்து போட்டு நடந்து போப்பான்னு சொன்னான், பாய் விரிச்சு படுத்துட்டு வரான், அது மேல நீ ஏறி நடந்து போ அப்படின்னு
0: சொல்லுவான். அந்த அளவுக்கு அன்பா இருக்காருன்னு சொல்லிருக்காப்ல,
1: உருட்டிருக்காப்ல,
0: உருட்டிருக்காப்ல.
1: ஓகே சரி, நிகழ்ச்சியில நீக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படிங்கறத பாக்கலாம்.
0: ஓகே வணக்கம் ரெயின்போ.
1: உங்களுக்கான கேள்வியை வந்து கவிதாவே கேக்குறது ரெடியா இருக்காங்க?
0: எஸ் எஸ் நான் ரெடியா இருக்கேன் சார். பாவுல ஆரம்பிச்சு இல்லுல முடியற ஒரு வார்த்தை
1: பால்,
0: பல்லு, அந்த அந்த பா, அந்த இல்லு, அந்த பா. ஓகேவா? குரில் பாவுல ஆரம்பிச்சு,
1: குரில் பாவுல ஆரம்பிச்சு நெடில் இல்ல முடியுது சார்.
0: நெடில் இல்ல முடியல, இல்ல முடியுது, பல்லுக்கு வர இல்ல முடியுது சார். இடையில எத்தனை எழுத்து அப்படின்னா டோட்டலாவே வந்து நான் 8 எழுத்து சார் இதுக்கு.
1: ஓகே, 8 எழுத்து அந்த வார்த்தை, எந்த வார்த்தை நீ இங்க சொல்லுங்க சண்முகம் சார்.
0: க்ளூ கொடுக்கறது என்ன சொல்றது?
1: இது வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு பொருள், முக்கியமா வந்து மதுரை நகர்ல நிறைய இடங்கள்ல சாயந்தர நேரத்துல கிடைக்கும் நினைக்கிறேன்.
0: மதுரை மட்டும்,
1: மதுரையிலயும் சென்னையிலயும் ஈவினிங் டைம்ல,
0: எல்லா ஊர்லயுமே சாயந்தர டைம்ல கிடைக்கும்.
1: ஆமா.
2: ஓ, சுண்டல் சம்பந்தமானதா?
1: சுண்டல் சம்பந்தமானது கிடையாது சார், குடிக்கக்கூடிய ஒண்ணுதான் நினைக்கிறேன். இல்லையா?
0: இல்ல இல்ல, சுண்டல் சம்பந்தமானது. நீங்க வந்து குழம்பிட்டீங்கன்னு
1: நினைக்கிறேன். நான் குழம்பிட்டேன்.
0: ஓகே, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது சாயந்தர டைம்ல கிடைக்கும்னா சுண்டல் சம்பந்தப்பட்டது தான் சார். நீங்க பாதி வார்த்தையை சொல்லுங்க சார்.
2: சுண்டல் சம்பந்தமானது, நிலக்கடலை
1: சுண்டல், சுண்டல்,
0: நிலக்கடலை சுண்டைக்கு, சுண்டலுக்கு எத்தனை வார்த்தை வருதுன்னு பாருங்க, எழுத்து வருதுன்னு பாருங்க.
1: நிலக்கடலை வந்து பால ஆரம்பிக்குதா?
0: மாத்திட்டாங்க போல இருக்கு,
1: மதுரையில மாத்திட்டாங்க.
0: டென்ஷன் ஆவறாரு.
2: வேற ஏதாவது க்ளூ கொடுங்க மேடம். என்ன க்ளூ?
0: வேற வந்து என்ன சொல்றது, அது எப்படி சொன்னாலும் கண்டுபிடிச்சிருங்க சார். சாயந்தர டைம்ல கிடைக்கும் சுண்டலுங்க, அதுக்கு முன்னாடி சுண்டலுக்கு முன்னாடி வார்த்தை போட்டீங்கன்னா கரெக்டா கிடைச்சிரும் உங்களுக்கு.
1: பாசிப்பயிர் சுண்டல் அப்படிங்கிறாரு.
0: பாசிப்பயிர் சுண்டல் இல்ல,
1: பாசிப்பயிருக்கு பா நெடில்ல வருது, இவங்க குரில்ல சொல்லிருக்காங்க.
0: குரில் பா சொல்லிருக்கேன்.
2: பக்கோடா, அந்த
0: பக்கோடா சுண்டல் புதுசா இருக்குனே,
1: பக்கோடா சுண்டல்.
0: அவர் வந்து 8 எழுத்து வருதுன்னு சொன்னானே, அந்த பக்கோடா. ஓகே, பக்கோடாவுக்கு 4 எழுத்தானேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்.
1: அப்படி ட்ரை பண்றீங்க. சரி,
2: அடுத்த நேரம்
1: வாய்ப்பு. சரி, ஓகே,
0: வாழ்த்துக்கள் சார், நன்றி சார். என்ன ஒரு பெரிய மனசு பாருங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போயிட்டார். இருந்தாலும் வந்து இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த சுண்டல் முடிகிற வார்த்தை. நானே சொல்லிட்டேன், அந்த ஃபர்ஸ்ட் 4 எழுத்து என்ன அப்படிங்கறத மட்டும் தான் வந்து நேயர்கள் கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை இருக்கு, தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: எல்லாமே சமதோடு.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஓகே, திருப்பி பேக் வந்தாச்சு.
2: மைக் டெஸ்டிங் 1 2 3ன்ற மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்கு.
1: நீங்கள் கிட்டே போக போக அது வந்து மைக்கே வந்து பயப்படுது. ஸோ 10:40 என்ன விளையாட்டுருக்கோம், கெட் செட் கோ தான் விளையாண்டுருக்கோம். ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள் வந்து எங்கள் கூட தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னணிப்பை போட்டு 2986000 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நேஷனில் கூட அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. சீப்புக்கு வர சி மொத்தமா நாளே
3: எழுத்துதான்.
2: சீவலுக்கு வர்ற சி தான் சார், கரெக்ட் தான்.
1: நாலு எழுத்து சார் மொத்தமா.
2: நாலு எழுத்து
3: இல்ல வேற ஏதாவது
1: எப்படி குழு கொடுத்தாலும் அது நாலு எழுத்து தான். என்ன சொல்லலாம் சார், இது வந்து இனிப்பு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பொருள் சார்.
2: கொஞ்சம் ராவான பொருள் சார் இது. இது கொஞ்சம் நீங்க கழிக்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே ஓகே, நன்றி,
1: வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்,
3: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ, வணக்கம.
1: வணக்கம், யாரீங்க பேசுறீங்க?
4: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்சாரம் செல்வம் பேசுறேன் மேடம்.
1: செல்வம்.
2: ஓகே.
4: ஆமா மேடம்.
1: ஓகே,
2: கேம் நாலு எழுத்து வார்த்தை, சீல் ஆரம்பிச்சு இல்லல முடியுது.
4: சி
1: இனிப்பு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பொருள். சூப்பரா இருக்கும் சார், டேஸ்டா இருக்கும் சார். அவ்வளவு சீக்கிரமெல்லாம் கிடைச்சிடாது இந்த பொருள். எப்படி சொல்றது, மாடு வச்சிருக்கவங்க வீட்டுல வந்து இது கிடைக்கும் சார்.
2: மாடு வச்சிருக்க வீட்டுல கிடைக்கும், ஆனா உடனே
1: அது அடிக்கடி
2: எல்லாம் கிடைக்காது சார்.
1: மாடு வச்சிருந்தோம்னே கண்டுபிடிச்சாரு.
2: மாடு வச்சிருக்கீங்களா வீட்டுல?
1: ஆட்டுப்பால்
2: குடிச்சி அறிவழிஞ்சி போன பின்னங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, நான் கேட்டா ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. இப்ப நீங்க கேளுங்க, நியூஸ்ல ஒருத்தங்க வராங்க. வணக்கம் ரெயின்போ. என்ன என்ன, வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், யாரீங்க
1: பேசுறீங்க?
5: குயில் கோபி.
2: குயில் கோபியா? நீங்க குயில் வச்சிருந்தீங்கன்னா நாங்க கொக்கு குருவி காடை எல்லாம் வச்சிருக்கோம்.
1: பூனை
2: வச்சிருக்கோம்.
1: புலி வச்சிருக்கோம்.
2: புலி வச்சிருக்கோம். சிங்கம் வச்சிருக்கோம்.
5: திறந்து
2: விட்டுருமா? நீங்களும் குயில புடிச்சு வச்சிருக்காதீங்க, திறந்து விட்டுருங்க. சரி, உங்களுக்கு ஆளை ஆரம்பிச்சு இம்ல முடிகிற ஒரு உணவு பொருள். மொத்தம் வந்து 7 எழுத்து. ஆ குரில்.
1: அம்மாவுக்கு வர ஆ குரில்.
2: அம்மாவுக்கு வர ஆ.
1: மெய்யெழுத்தையும்.
2: மெய்யெழுத்தையும். உணவு பொருள்.
5: ஆகாரம்.
2: மொத்தம் 7 எழுத்து. ஆகாரம் எப்படி சார் குரில் வரும்? அதான் ஆண்ல போகுது.
1: அகாரம்.
2: அகாரம்.
5: அண்ணம். அண்ணம்
1: இல்ல சார, ரெண்டு வார்த்தை சேர்ந்த மாதிரி
2: சேர்ந்தது. ரெண்டு வார்த்தை சேர்ந்தது ஒரு உணவு பொருள். முதல் வார்த்தை வந்து 3 எழுத்து, ரெண்டாவது வார்த்தை 4 எழுத்து.

0: குயில புடிச்சு கேளுங்க. குயிலுக்கு தெரியலையா? குயில பூடிச்சு கூண்டியில அடைச்சி கோவச்சு
1: சார் சொல்லுவாரு. சாப்பாடு போடுங்க சார் குயிலுக்கு. சார் அதான் சார், முதல் வார்த்தைக்கு மூணு எழுத்து தான்.
0: இது வந்து ஒரு இனிப்பான பொருள் சார்.
1: சரி ஓகே, அன்னதானம் இல்ல சார், அன்னதானத்துக்கு ஏழு எழுத்தா சார் வருது. ஓகே, அடுத்த நேயர் வாய்ப்பு கொடுக்கலாமா?
0: நன்றி சார்,
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
0: என்ன விட்டா போதுங்க?
2: வணக்கம் மேடம், ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: வணக்கம், யார்
1: பேசுறீங்க? இங்க இருந்து நூம்பல இருந்து சென்னை பேசி
2: ட்ரை பண்றேன்.
1: மீன் குழம்புல இருந்து ட்ரை பண்ணீங்க, வச்சிட்டீங்களா மீன் குழம்பு?
2: மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன்.
1: வெஜிடேரியன்லயா? சரி ஓகே, அப்பதான் உங்களுக்கு வெஜ்லதான் ஒரு உணவுப் பொருள் கேட்டிருக்கோம். ஆவல ஆரம்பிச்சு இம்முல முடிகிற பொருள்
2: என்ன மேடம்?
1: குரில் ஆவல ஆரம்பிச்சு இம்முல முடிகிற ஒரு பொருள்.
0: குரில்
1: ஆமா ஆமா, ஏழு எழுத்து.
0: அத்திப்பழமும்
1: ஏழு வருதுங்கிறதுனால இல்ல இல்ல இல்ல, இது ஒரு இனிப்பான பொருள்.
2: இனிப்பான பொருள்,
0: இனிப்பான பொருள்
2: மேடம்.
0: எல்லாத்துலயும் கலந்து சாப்பிடலாம்.
1: ஆமா,
0: இதுக்கு மேல எப்படி
1: அந்த இனிப்பதான் எல்லாத்துலயும் கலந்து சாப்பிடுவீங்க? அது என்ன இனிப்பு?
0: ஒரு இனிப்பு பொருள் தான், கடையில கிடைக்கும்.
1: போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நன்றிமா, நன்றி. ஸோ தொடர்ந்து வந்து இந்த வார்த்தையை யோசிச்சுட்டு வைங்க எல்லாரும். நாங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஏன் புருஷன் குழந்தை மாதிரி அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு, ஹரிஹரன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் சேர்ந்து பண்ண பாட்டு, எஸ் ஏ ராஜ்குமாரோட வரிகளில் தேவோட இசையில் இந்த பாட்டை கேட்டு வாங்க. ஸ்டேடியோ இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்கே எல்லாமே சமத்துடன்.

0: 10:53 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கேட் செட் கோ. கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றதை விட கேட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், அதனால நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா காலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீரா சைலண்டா இருக்காரு, என்ன விஷயம்?
1: அடுத்து யார் வராங்கன்னு பாக்கலாம் இருக்கேன்.
0: பாக்கலான் இருக்கீங்க, பார்க்க முடியாது, கேட்கதான் முடியும். ஸோ நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: ஹலோ,
1: ரேடியோ ஆஃப் பண்ணி பேசுங்க. ரெயின்போ,
3: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க? அம்மாவுக்கு வர்ற குரில் ஆ, அதுல ஆரம்பிச்சு கூல முடியுது. ஓகே, கூணா ஏழு எழுத்து வார்த்தை. இது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், நிறைய இடத்துல கிடைக்கும், எல்லா கடையிலுமே கிடைக்கும்.
0: நீங்களும் நெருங்கிட்டீங்க இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சா லாஸ்டா காலருக்கு சொன்ன வார்த்தையை கண்டுபிடிச்சிடலாம் இல்ல. அந்த இனிப்பான பொருளும் அந்த ஃபர்ஸ்ட் மூணு எழுத்து இந்த எழுத்துதான். அதிர்சம்
1: கிடையாது.
0: இனிப்பு பொருள் சொன்னோம், அச்சுங்கிறது வந்து முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை என்ன?

0: என்ன ஒரே அமைதியா இருக்கீங்க? அமைதியா யோசிக்க கூடாது, பேசிக்கிட்டே யோசிங்க. அது வந்து நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுங்க. தெரியலையா? சரி ஓகே. நிகழ்ச்சியுடைய நிறைவு அச்சு முறுக்குக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு காலரும் நீங்க தான். நன்றிமா.
1: அச்சு வெள்ளம் என்பதுதான் சரியான ஆன்சர்.
0: அச்சு வெள்ளம் மாதிரி ஷோ பண்ணுங்கிறதுனால நான் வந்து இந்த சர்க்கரை பொங்கல் ஆரம்பிச்சு அச்சு வெள்ளத்துல முடிச்சு
1: இருக்கும். எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணா இனிப்பு கிடைக்கும் அப்படின்லாம் நாங்க க்ளூ கொடுத்துட்டோம்.
0: இதை விட க்ளூ யாருமே கொடுக்க முடியாது.
1: ஆமா, இதுக்கப்புறம் வெள்ளத்தை தான் நாங்க எடுத்து வந்து உங்களுக்கு இடிச்சு கொடுக்கணும்.
0: ஆமா சரி ஓகே.
1: அச்சு வெள்ளம் பச்சரிசி அப்படின்ற மாதிரி வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன்.
0: நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. 10:56 கேட்ஸ் அண்ட் கோ கேட்டு முடிச்சாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவா என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியனா படத்துல ஒரு பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ராவோட வாய்ஸ்ல, வாசனோட வரிகள்ல, பரணியோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சூப்பரான கேமோட நிறைய சூப்பரான பாடல்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு குட்டியா ஒரு பைபாய் சொல்லிக்கிறது நான் உங்க ஆச்சே கவிதா. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 103.8. நீங்க ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க.
1: சொல்ல வரல, அப்படியே 11 மணிக்கு கண்டினி பண்ண போறோம்னு
0: சொல்லுவாங்க. ஓகே, காலகாலமா ஏதாவது சொல்றீங்களா? ஓகே, ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 103.4.
1: எல்லாமே சமதோடு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை இன்றுடன்

நிறைவு செய்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 25 ஆண்டுகள் தாம் பொதுச் சேவையில் நீடிக்க மக்களின் ஆசையே காரணம் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலைப் போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்வையே அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மகளிர் கபடி போட்டியில் ஒட்டன்சத்திரம் சக்தி மகளிர் கல்லூரி அணி 22-15 என்ற புள்ளிக் கணக்கில் பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நாம கேட்க போற நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போல என்ன விஷயம் இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். அந்த செய்திகளில் வந்து திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாரு, அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்பொழுது வித்தியாசமா இருந்துச்சு, அது ஏதோ வேற்று கிரகத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு, அப்படிலாம் வந்து நிறைய செய்திகள்லாம் பார்த்துருப்போம். இந்த சம்மந்தமா திரைப்படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, உண்மையாகவே உங்களுக்கு முன்னாடி ஒரு வேற்றுலக மனிதன் இல்லை ஒரு வேற்றுகிரக வாசி வந்து நின்னா, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், என்ன கேள்வி நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி நான் கேட்க போகிற கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து ஆன்சர் ரெடியாக வச்சுருக்கிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் நான் கேட்க போகிறேன், அதை நான் இந்த ரேடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கால் பண்ணுங்கள் 298-6-00-38, அப்படி இல்லைனா 298-5-20-554. மறுபடியும் சொல்கிறேன், 298-6-00-38, 298-5-20-554 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஆக்சுவலாக வந்து நிறைய புதிய நேயர்கள் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொமோலாம் போட்டு நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பழைய நேயர்கள் அடிக்கடி வர்றதுனால புது நேயர்களுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய புகார்கள் எங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை தான் இப்போவும் நான் வச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் ஏற்கனவே பங்கு பெற்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பழைய நேயர்கள் வந்து கொஞ்சம் புது நேயர்களுக்கு வழிவிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பான இதுவாக அமையும், வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதை மைண்டில் வச்சுங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ 11:05 நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக வாரணம் 1000 படத்திலிருந்து தான் நம்ம பாட்டு கேட்க போகிறோம். நரேஷ் அண்ட்

0: பிரசாந்தினி பாடின பாட்டு தாமரையுடைய வரிகளில் ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் கிரெயின் போய் எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோட.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

என்ன சார் இது ஓப்பனிங்கில் ஹாய் மாலின்னு சொல்லிட்டு கடைசியில் வெண்ணிலா வெண்ணிலான்னு கூப்பிட்டுருக்கீங்க. 11 மணி 11 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டிருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போவில் என்ன விஷயம் இன்றைக்கி நம்ம கேட்கலாம் இல்லை பேசலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த வேற்றுகிரக வாசிகள்லாம் நம்ம ஊருக்குள்ளே வந்து மண்ணுக்குள்ளே வந்து நிறைய வந்து பார்க்குறாங்க, எட்டி பார்த்தாங்க.

பதினோரு மணி பதினோரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டிருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போல என்ன விஷயம் இன்னைக்கு நம்ம கேட்கலாம் இல்லை பேசலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த வேற்றுகிரக வாசிகள்லாம் நம்ம ஊருக்குள்ளே வந்து மண்ணுக்குள்ளே வந்து நிறைய வந்து பார்க்குறாங்க, எட்டி பார்த்தாங்க அப்படின்லாம் பல செய்திகளை பார்த்துருப்போம்ல. இது வந்து எங்கேருந்து முத முதல்ல ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 1947 கென்னெத் அர்னால்டு அப்படிங்கிற ஒருத்தர், இவர் வந்து ஒரு அமெரிக்க விமானி, இவர் தான் முதன் முதல்ல 9 விசித்திரமான பொருட்கள் வானத்தில் பறந்தது அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அது தண்ணீரில் தட்டையாக தாவுறது மாதிரி தெரியுது, அந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளையிங் சாசர் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய இடங்களில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முதல் இன்சிடெண்ட்டாக ஹிஸ்ட்ரியில் வந்து ரெக்கார்ட் ஆகிருங்க. 1947 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ இப்படி உங்களுக்கு முன்னாடி விண்வெளியிலிருந்து, விண்வெளி கிடையாது வேற்றுக்கிரகத்திலேருந்து யாராவது வந்து நின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறதான் என்கிட்ட நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள், 2986008 அப்படி இல்லைனா 2952055544 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். 2986008 2952055544 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு வந்து ஷையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டோன்ட் வரி, ஃபேஸ்புக்கில் ரெயின்போ சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படின்ற அழகான ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் நான் போடுற போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததாக உங்களுக்காக வல்லவன் படத்துலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு வந்து ஈவினிங் வரைக்கும் ஓடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல்லாம் ஆகாது, ஆனால் அந்த பாட்டு லெங்க்தான பாட்டு தான். சிலம்பரசன் பிளாசே பாண்ட பாட்டு, சிலம்பரசனுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாச்சு கேட்டு, அதனால் இன்றைக்கி போட்டு பா போமே அப்படின்னு நினச்சேன். ஸ்டேடியூனு ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

வணக்கம், நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூள்.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இந்த மாதிரி ஜாலியாக மியூசிக்கை போட்டு 11:20 நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ எஃப்எம்ல உங்களுடன் ரெயின்போ கேட்டுருங்க. உங்களுடன் ரெயின்போல வேற்றுகிரக வாசி யாராவது வந்து உங்க மணி என்ன கேட்பீங்கன்னு கேட்குறேன். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க சந்திரசேகர், நல்லா இருக்கேன். வேலூருக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க?
1: இன்னொரு வாட்டி க்வெஸ்சன் சொல்லுங்க ப்ரோ.
0: இல்லை, ஒரு வேற்றுகிரக வாசி திடீர்னு ஒரு ஏலியன் வந்து உங்க கண்ணு முன்னாடி நின்று வேலூர்ல காட்பாடியில வந்து உங்க வீட்டு கதவை தட்டி, ஆய் சந்திரசேகர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா,

0: என்ன பண்ணுவீங்க?
1: தெரிஞ்சுக்குவேன் எந்த கிரகத்துல இருந்தா வந்திருப்பாருன்னு நானாவே நம்புவேன். செவ்வாய் கிரகம் தானேன்னு கேப்பேன். அப்படி இல்லன்னா வேற கிரகம் பேர் சொன்னாருன்னா அது என்ன கிரகம்னு கேட்டு தெரிஞ்சு.
0: என்ன லாங்குவேஜ் அவர் பேசுவாரு? ஃபர்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் தெரிஞ்ச லாங்குவேஜ் பேசுவாரா?
1: அவருக்கு வந்து தெலுங்கு மாதிரி ஒரு பாஷை.
0: தெலுங்கு மாதிரி ஒரு பாஷை.
1: ஆமா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் நான் செய்கை மூலியமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அப்புறமா வந்து நானும் அவர்கிட்ட ஆக்ஷன்லயே என்ன வேணும் என்ன எதுன்னு பண்ணுவேன். நம்மளுடைய இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் அவருக்கு சாப்பிட கொடுப்பேன்.
0: ஓகே, டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட கொடுப்பீங்க.
1: அதே மாதிரி அவர்
0: ஒரு ஒரு வாட்டி அவர் இங்க வந்துட்டாருன்னா உயிரோட திரும்பி அங்க போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க.
1: அதானே நிஜமானுமே, ஏன்னா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும் இல்ல ப்ரோ?
0: ஓகே,
1: அது ரொம்ப நல்லது இல்ல. அதனால அவருக்கு நான் சமைச்சு சாப்பாடு கொடுப்பேன். அதே மாதிரி அவர் என்ன சாப்பாடு வச்சிருக்காரோ கொண்டு வந்திருக்காரோ அதை நானும் டேஸ்ட் பண்ணுவேன்.
0: வருவாரு செவ்வாய்கிரகத்துல இருந்து புளியோதரை கட்டிக்கிட்டு காட்பாடிக்கு வருவாரு, வெயிட் பண்ணுங்க.
1: அப்புறமா உங்களுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நம்ம மூணு பேருமே சேர்ந்து அந்த கிரகத்தை போய் சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். சரியா?
0: ஓகே, சூப்பர் சந்திரஜெயர், நன்றி நன்றி நன்றி. நீங்க கால் பண்ணதுக்கு இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணலாம். 298600038 அப்படி இல்லைன்னா 295205545 எண்களுக்கு தான் நீங்க கால் பண்ணி ஒரு வேற்று கிரக வாசி உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிற ஆன்சரை என்கிட்ட நீங்க சொல்ல போறீங்க. 1947 ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால அதே மாதிரி 51 ஒன்று நடந்திருக்கு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: புதுமான தெரிஞ்சுக்கிட்டு அவரு கூட பயணிச்சு எனக்குன்னு தனிப்பட்ட முறையில சைக்கிள்ல வேட்டுக்கிறதுக்கு போற மாதிரி பறந்து போற மாதிரி போய் அது சைக்கிள்னா நம்ம மெதுவா எங்கெங்க இயற்கை அப்படியே பார்த்து இது பண்ணி அவரு கூட இது பண்ணி பின்னால உட்கார வச்சு அவரை இது பண்ணி இது பண்ணிக்கிட்டே போலாம். பொறுமையா போலாம் பொறுமையா போனோம்னா அது நல்லா இருக்கிற இடங்களையும் நல்லா அனுபவிச்சு பார்த்து இது பண்ற மாதிரி சில விஷயங்களை கத்துக்கிட்டு அவரை பயன்படுத்திக்கலாம்.
0: நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட இருக்க ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம், நம்ம திரும்ப திரும்ப செய்யற ஒரு வேலையா இருக்கலாம், இந்த மாதிரி இந்த பழக்கம் அவங்க கிட்ட இருக்காது, நம்மள மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க, இந்த விஷயம் இருக்கவே இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன நினைப்பீங்க?
2: நன்றி.
0: இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக 1951 அதே மாதிரி லபோக் லைட்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லபோக் அப்படிங்கிற பகுதி டெக்சாஸில் இருக்க அமெரிக்காவில், இங்கே வந்து இருட்டு நேரத்தில் வானத்தில் மர்மமான விளக்குகள் வந்து ஒரு ஃபார்மேஷன் போல் அது அப்படியே இந்த காக்காவெல்லாம் பறக்கும்போது ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் போகும்ல அந்த மாதிரி வந்து நகர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த யூஎஃப்ஓ ஆராய்ச்சியில் இது ஒரு முக்கியமான கேஸாக பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வரலாற்றில் நடந்தது, எல்லாத்தையும் அடுத்தடுத்து நான் ஒன்றுனா சொல்கிறேன். இதோ இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததான் நீங்கள் வந்து கிரீடம் படத்தை தான் பாடியிருக்க போகிறீங்க. சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் அவர்களை ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: சபா, இன்ன வெயில்.
2: என்ன சார், வீடு தேடுனீங்களே, கிடைச்சிருச்சு போல.
1: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
1: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டு இருக்கான் பாருறா.
1: என்ன சொல்ற குயிலு? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
3: என்ன குருவி பேசுது?
1: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
3: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
1: தெரியல.
3: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: மாதிரி குஜராத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு வெளியில் சொல்வார்ல, அந்த ரேஞ்சுக்கு அமெரிக்காவில் பல இடங்களில் எப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. 11:32 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டுருங்க. உங்களுடன் ரெயின்போல இந்த ஏலியன் வேற்றுக்கிறக வாசி யுஎஃப்ஓ அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சம்மந்தப்பட்ட அந்த நபர், ஐ மீன் அந்த ஏலியன் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் முன்னாடி நின்னா என்ன கேள்வி நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறத நான் கேட்டுட்ருக்கேன். இதுக்கு நீங்கள் என்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறது கால் பண்ண அப்படின்னு வச்சிங்கன்னா 2986-0038 2952-5254 அப்படிங்கிற இந்த ரெண்டு எண்களுக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 1961 பெட்டி மற்றும் பென்ட்ரி ஹில் அப்படிங்கிற ஒரு தம்பதியர் வந்து நியூ ஹாம்ஸ்பயர், அமெரிக்காவில் நியூ ஹாம்ஸ்பயர் பகுதியில் வந்து காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு மர்மமான பொருளை பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் அது அவங்கள வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்கிட்ட அழைச்சிட்டு போச்சான். ஹைப்னாசிஸ் மூலமாக அவங்க சொன்ன நினைவுகள் அதுக்கப்புறம் ஏலியன் அப்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு கதைகளில் ஒன்றா மாறுனுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது. 1961 இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1980 பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர் மாதம் சாயந்தர நேரத்தில் அப்படின்ற மாதிரி ரெட் ஹென்ஷாம் ஃபாரஸ்ட் பக்கத்தில், இதுவும் அமெரிக்கா தான், அமெரிக்க விமானப்படை வீரர்கள் மர்மமான விளக்குகளையும் ஒரு விசித்திரமான பொருளையும் பார்த்ததா தகவல் இருக்குது. இது வந்து பிரிட்டன் ரோஸ்வெல் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு, ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் அமெரிக்காவில் தான் நடக்குது, நம்ம ஊரில் நடக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களா என்னென்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் நிறைய எப்படிப்பட்ட ஏலியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஏலியன் வருது, ஒரு வேற்றுக்கிற வாசியை நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது ஹாய் மாப்பிள் அப்படின்ற மாதிரி வாக்கிங்களை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் கேட்டிருக்க கேள்வி. உங்களுக்கு இதே விஷயத்தை நீங்கள் போஸ்ட்டில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற பேஜ் இருக்குல்ல, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு இருக்கும், அது கீழே நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே உங்களுடைய கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஓகேவா? அடுத்ததா மன்மதன் படத்துக்காக தான் நம்ம பாட்டு கேட்க போகிறோம். இந்த பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கே கே பாடியிருக்காரு, நாமத்துக்குமாரோட வரிகளில் பாடல் வந்துகிட்டு இருக்கோம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஸ்டேடியூனு ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுளு. இந்த பாட்டை கவனித்து கேளுங்க, நா முத்துக்குமார் எந்த அளவுக்கு நக்கல் பிடிச்ச மனுஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்.

0: இப்படி வளர்த்ததுக்கு பதிலாக ரெண்டு மாட்டை வாங்கி வளர்த்துருந்தா பால் கறந்தா அது குடிச்சிருக்கலாம்ல. ஆனால் விஷயம் அதுவும் கிடையாது. இந்த பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் மாமுத்துக்குமார் சொல்லியிருப்பார். தந்தை அன்பு அது பிறக்கும் வரை, தாயின் அன்பு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான அந்த நக்கல் பிடிச்ச விஷயம்னு சொன்ன தெரியுமா, உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்களும் முளைக்கும். எந்த அளவுக்கு ஒரு கற்பனை பாருங்கள், எவ்வளோ நேரம் தான் நான் வெயிட் பண்ணுறது, டென்ஷனாகி வேர்களும் முளைக்குங்கிற அளவுக்கு எழுதிட்டார். ஆனால் யுவன் சங்கர் ராஜா என்ன பண்ணி வச்சுக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காதல் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 7.25 நிமிஷத்துக்கு காதலை வளர்த்து வச்சிருக்காரு இந்த பாட்டில். ஸோ 11:42 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போல இந்த ஏலியன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் முன்னாடி வந்து நினைச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, என்ன கேட்பீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி வந்து
1: நீங்க சொன்ன மாதிரி அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார்.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி மேடம்.
1: நான் சொல்லுங்க, கொஞ்சம் டாபிக் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இல்ல, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஏலியன் வேற்றுகிரக வாசி வந்து நின்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? அதுதான் கேக்குறேன்.
1: வேற்றுகிரகவாசி
0: நானே வெளியூர்ல வெளியில நடந்து போகும்போது வேற்றுகிரகவாசி மாதிரி தான் நடந்து போறேன் அப்படிங்கிறீங்களா இல்லையா? சரி,
1: அப்படி இல்ல சார், நான் என்ன கேப்பேன்னா, ஏன் இப்படி ஏற்று கிரகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க, எங்க கிரகத்துக்கு வரலாம் இல்லையா அப்படின்னு கேப்பேன்.
0: சரி, எங்க கிரகத்துக்கு வந்துருங்க, வாங்க வந்து பழகுங்க, எல்லாரும் ஒன்னா ஒன்னா இருப்போம், ஒரே குடும்பம் ஆயிடுவோம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்போம்,
1: வாங்கன்னு கூப்பிடுவேன்,
0: பழகலாம். ஓகே, சிவாஜி படத்துல சாலமன் பாப்பைய கூப்பிட்டு மாதிரி கூப்பிடுவீங்க, வாங்க பழகலாம்னு.
1: ஓகே சார்,
0: எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணு இருக்கு அப்படின்ட்டு. ஓகே மேடம், நன்றி மேடம். அவங்க அப்படிதான் சொல்றாங்க, எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணு இருக்கு, ஒன்னு அங்கவை இன்னொன்னு சங்கவை, வாங்க ஐயா அப்படின்ற மாதிரி நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஏலியன் வந்து நின்றுச்சுன்னா அதுகிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கறத எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துலேருந்து பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் நல்லா
2: இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். புலவர் பாட்டு பாடலாசிரியர் சொன்னதை விட நீங்க கடைசியா சொன்னீங்க பாருங்க, மாட்டை வளர்த்தாலும் பால் கறக்கலான்னு
0: வந்துருச்சு மேடம்.
2: பெண்ணை கூட வேறு போச்சு கூட நம்ம வயிற்று கொண்டுட்டு வந்தாலும்
0: மாட்டை கொண்டு வர முடியாது.
2: என்ன
0: கேப்பீங்க?
2: அது நான் வந்து இப்ப எனக்கு வந்து 60 வயசுக்கு மேல அது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்ப எல்லாம் ஒண்ணுமே கிராமத்துல சின்னோண்டு ஒரு பொட்டி ரேடியோவை வச்சுக்கிட்டு அந்த அப்பவே இந்த சந்திர மண்டலத்துல இறங்கினது ஆம்ஸ்ட்ராங்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். அது மாதிரி எல்லாம் அப்பவே கண்டுபிடிச்சாங்க, எல்லாமே அவங்கதான் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா வேற்று கிரகத்துல இருந்து முதல்ல வந்து என்னன்னு சொல்லுவேன்னா, என்ன உன்னோட கிரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடு, இது ரொம்ப போர் அடிக்குது.

0: விலவாசி, இந்த ஜனங்களோட நெரிசல் சத்தம், இந்த பொலிட்டிஷன் சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காரை வச்சுக்கிட்டு போகும்போது ரொம்ப டிராபிக் ஜாம் ஆகுது. இதெல்லாம் இல்லாத ஃப்ரீயா இருக்கணும். அதோட நம்ம சமைச்ச வேணாம், சாப்பிட வேணாம், அந்த கிரகங்களுக்கு போயிட்டோம்னா இன்னும் அதெல்லாம் கண்டுபிடிக்கல. அங்க
1: அங்க ஒண்ணு போட்டுருவோம், ஒரு புது பிரான்ச் ஆரம்பிச்சிருவோம். சரி மேடம், நன்றி மேடம், நன்றி, நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு, மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், லைன்ல தான் இருக்கிறீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல வந்தவங்க ஏன் கட் பண்ணிட்டு போனாங்க? ஏழு குறுக்க வந்துருச்சா? ஓகே, 2986003838 அப்படி இல்லைனா 2952055544 எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: வாழ்றீங்களா?
1: எப்படி, சொந்தத்திலேயே பொண்ணு அடிப்பீங்களா இல்ல வெளியில பொண்ணு அடிப்பீங்களா, அப்படி எல்லாம் கேப்பீங்க?
2: பணத்தை வச்சுதான் வாழ்றீங்களா? பணம்ங்கிற ஒரு அப்படியே ஒரு மாயை வந்து சிக்கி தவிக்கிறாங்க மக்கள்லாம். அது நீங்களும் உபயோகிக்கலாம் கேட்டுட்டு நெகிழி பள்ளி இல்லாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன்.
1: ஓகே, பிளாஸ்டிக் இல்லாம இருக்கீங்களான்னு கேப்பீங்க?
2: நன்றி. அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க கேப்பான். அதுக்கப்புறம் பதில் சொல்லுச்சுன்னா அவங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன்.
1: ஓகே ஓகே, நன்றி மேடம், நன்றி மேடம்,
2: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார். வணக்கம் சார், கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர் சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார். நல்ல கேள்வி சார். வேற்று கிரகத்துலேருந்து வந்த இருக்கிட்ட என்ன கேள்வி கேட்பேன்னு கேட்குறீங்க அதானே?
1: ஆமா சார், ஆமா சார்.
3: சார், அங்கே தூய்மையான காற்று செடி கொடிகள்லாம் இருக்கான்னு கேட்பேன் சார்.
1: ஓகே,
3: அப்புறம் கரண்ட் கட் ஆகாம இருக்குதா?
1: கரண்ட் கட் ஆகாம
3: இருக்குதா? கரண்ட் கட் ஆகாம இருக்குதா?
1: அதான்
3: கேப்பேன் சார்.
1: அதான் கேப்பேன்.
3: ஒற்றுமையா இருங்க அப்படின்னு.
1: ஒற்றுமையா இருங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க.
3: ஆமா சார்.
1: அடா அடா அடா, சூப்பர் சார், சூப்பர் சார்.
3: தேங்க்யூ சார்,
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ 11:49 கடந்து போயிட்டு இருக்கும்பொழுது நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி சொல்லிருந்தேன் இல்லையா, அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்தியாவிலையும் இந்த மாதிரியான இன்சிடெண்ட் நடந்திருக்கு. 1951 நடந்திருக்கு, நியூ டெல்லியில் நடந்திருக்கு, 2012 லடாக்கில் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து இம்பால் ஏர்போர்ட்டில் ஒரு யூஎஃப்ஓ இன்சிடெண்ட் நடந்திருக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருநின்றவூர் கணபதி சார்.
1: திருநின்றவூர் கணபதி சார், சொல்லுங்க சார், நீங்க ஏலியனை பார்த்தா என்ன கேட்பீங்க? ஒரு வேற்றுகிரக வாசியை நீங்க நேர்ல மீட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேப்பீங்க சார்?
4: நான் ட்ரெயின்ல போறதால எனக்கு விட்டு விட்டு கேக்குது சார். சார், கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுங்க சார்.
1: கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணீங்கன்னா ரெயின்போ நிகழ்ச்சி முடிஞ்சிடும் சார். சரி, ஓகே, நன்றி சார். ஒரு லைன் கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இம்பால் ஏர்போர்ட்ல 2023 நவம்பர் மாசத்துல ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் வந்து சுத்துனுச்சு. இது வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்டை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு புகார் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரஃபேல் விமானத்தெல்லாம் வச்சு செக் பண்ணியிருக்காங்க, பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ரிசல்ட் சொல்லிட்டாங்க. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொரமாண்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
5: வணக்கம், வணக்கம்.
1: நீங்க ஒரு வேற்றுகிரக வாசியை சந்திச்சீங்கன்னா என்னையா கேட்பீங்க?
5: மனித
1: நேயமிக்க மக்கள் இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது.
5: ஒரே உதாரணம் சொல்லுவேன், இங்க ஒரு விபத்து ஏற்பட்டா உடனே

0: எடுத்து முதல் வாட்டது படம் பாக்குறாங்க தவிர முதல் செய்யணுன்ற எண்ணம் இல்ல. அதெல்லாம் இல்லாத அங்க மனிதநேய மக்கள் இருக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கேட்டேன்.
1: ஓகே சார், நல்லது சார்,
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி சார். ஓகே, இதே மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய பேர் வித்தியாசமாக பல ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. சில பேர் சமூக பொறுப்போடு சில கேள்விகளை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2004 பார்த்தீங்கன்னா சமுத்ரா தப்பு சைட்டிங் அப்படின்னு ஒன்று, அதாவது 11 மெம்பர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன் இன் த ரிமோட் லாகுல் ஸ்பிட்டி ரீஜியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசில் இதை பண்ணியிருக்காங்க. ஸ்னோமேன் ஒரு பனி மனிதன் மாதிரி யாரோ ஒருத்தர் நடந்து போனதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ மீன் கண்ணில் தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் டக்குனு காணாமல் போயிருச்சான். அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடந்திருக்கு இந்தியாவில் நடந்ததெல்லாம். அமெரிக்கா அப்படின்னு போனீங்கன்னா நிறைய இருக்குது. ஜிம்பாபேல நடந்திருக்குங்க, ஜிம்பாபேல ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஜிம்பாபேல வந்து ஆக்சுவலாக பென்டகன் யூஏபி வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு 2014 2015 வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஜிம்பாபேல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்கேயே எடுத்து வச்சு மிஸ் பண்ணிட்டேனியா. 1994 ஏரியல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் பல மாணவர்கள் வந்து வானத்தில் ஒரு மர்மமான பொருளை பார்த்ததாகவும் அதுக்கு பக்கத்தில் வந்து விசித்திரமான உருவங்கள் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஜிம்பாபேல நடந்தது. இந்த மாதிரி வேறு சில நாடுகள்லையும் நிறைய நடந்திருக்கு. நிறைய அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்ததா, பறக்கும் தட்டுகள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. பட் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, இப்போது நம்ம வந்து நம்ம ஊருக்குள்ளே நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒரு ஏலியன் வந்தால் என்ன கேட்பீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் வந்து ராஜேஷ் பெரியார் நகர், வணக்கம் வீரா சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நான் ஒரு கேள்வி அவங்களிடம் கேட்கிறேன் என்றால், தற்போது மழை இல்லை, அதை வரவேற்க சொல்வேன், தற்போது உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றது போல் இருக்கும் அப்படின்ட்டுருக்காரு. அதுக்கப்புறம் புதிய நேயர்களுக்கு அறிவிப்பு கொடுத்தீங்க மகிழ்ச்சின்னு சொல்லிருக்காரு, சூப்பர் சார். அண்ட் பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் வந்து நமக்கு பகல் வணக்கம் நன்றிலாம் சொல்லிட்டு, தங்கள் நாட்டில் மழை இருக்கிறதா, மானம் உம்மாறி பொழிகிறதான்ற மாதிரி கேள்வி கேட்பன்ட்ருக்காரு. கலீல் அகமது வந்து பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, அன்பான அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏலியனை பார்த்தால் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, எங்கள் ஊரில் நாங்கள் மிட் நைட் பிரியாணி, சிக்கன் ஷவர்மா, சிக்கன் தந்தூரி இது போல் சாப்பிடுவோம், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார், நான் சென்னை ஏழுகிணர் அப்தாகிர் பேசுகிறேன்.
1: ஏழுகிணர் அப்தாகிர், சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன கேட்பீங்க?
2: உங்களை பார்க்கவே ஒரு அதிசயமாக இருக்குங்க, எப்படி இருக்கு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல சார், ஏத்துக்கிற வாசியில் அவங்கள பாக்குறதே ஒரு அதிசயமா நினைச்சி சார்,
1: பாக்குறதே அதிசயமா இருக்கு.
2: ஆமா சார்.
1: ஓகே, அதனால எந்த கேள்வி கேட்க மாட்டீங்களா?
2: இல்ல கேப்பேன், அதான் பாஸ்டர் என்னங்கறதே தெரியாது, எப்படி என்னங்கறதே தெரியாது இல்ல
1: சார். ஓகே சார், ஓகே சார்.
2: அவங்க பார்த்த பின்னாடி அவங்க எப்படி என்னங்கறத, அவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்னங்கறத நம்ம பேச, நல்லா இருக்கீங்களா எப்படி என்னங்கறத இது ஒன்று.
1: ஓகே, நன்றி சார், நீங்க கால் பண்ணது.
2: நன்றி சார்.
1: ஓகே, இதோட இந்த நிகழ்ச்சியை வைண்ட் பண்ணி கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு மணிக்கு உங்களை மீட் பண்றேன். ஹாய் ஸ்நேகிதியை வந்து சிறப்பாக தொகுத்து வழங்குறதுக்கு நம்ம மோகன்ராஜ் வந்திருக்கிறாரு. அடுத்ததாக உங்களுக்காக நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக காதலில் விழுந்தேன் படத்துலேருந்து பாட்டு ரெடியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணேன்னா, சந்திரனை தொட்டது யாருன்னு சொல்லிட்டு போடலாம்னு நினச்சேன், அதுக்கு டைம் இல்லை. அதனால் உங்களுக்காக கார்த்திக் நிதேஷ் கோபாலன் மாயா பண்ண பாட்டு, நெப்போலியனுடைய வரிகளில் விஜய் ஆண்டனி மியூசிக்கில், காதலில் விழுந்தேன் படத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தலைமுடி உதுறது கூட ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணி பாடின பாட்டு. நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பாட்டை கேளுங்க, சரியாகிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஆசியும் கட்சித் தொண்டர்களின் அர்ப்பணிப்பும் தமக்கு மிகப்பெரிய ஆற்றலை தருவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை இன்றுடன் நிறைவு செய்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பிரதமருக்கு இந்நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். சென்னையில் சேவை ஜோதி பேரணியை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% உயர்த்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.

0: ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலை போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்வையே அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நான்காம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கன அடியாக அதிகரித்துள்ளது. விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02.

பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் அடல் பென்ஷன் திட்டம். ஒரு சமூகத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் தனிமனித வளர்ச்சி என்பது பெரிதும் மாறுபட்டே இருக்கும். இந்த அடிப்படை கருத்தினை மனதில் கொண்டு நமது பாரத பிரதமரால் நவம்பர் 2015 துவங்கப்பட்ட திட்டமே அடல் பென்ஷன் திட்டம். நாட்டில் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் வேலை செய்யும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒருவித சமூக பாதுகாப்பினை உறுதி செய்து அவர்களுக்கு பொருளாதார உதவியினை செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். அதன்படி இத்திட்டத்தில் சேர ஒருவரின் வயது குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 40 இருத்தல் வேண்டும். அவர்கள் தங்களது 60 வயதை அடையும் பொழுது அவர்களுக்கான ஓய்வூதியமானது வழங்கப்படும். இத்திட்டத்தில் ஆண்டு சந்தாவானது ₹1000 முதல் 12,000 இருத்தல் வேண்டும். மேலும் சேர விரும்புவோர் வேறு எந்த ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்திலும் பதிவு செய்திருக்கக்கூடாது. அதோடு அவர்கள் வருமான வரி செலுத்தும் வருவாய் பெறும் நிலையிலும் இருத்தல் கூடாது. புதிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் NPS கணக்கு துவங்கியிருக்க வேண்டும். மேலும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு ஒன்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுவோர் தங்களது 60 வயதை எட்டும் பொழுது மாதம் 1 ₹1000 முதல் 5,000 வரை மாத வருமானம் பெற வழி செய்து அவர்களின் வாழ்வையும் நாட்டின் வளர்ச்சியையும் உறுதி செய்வதே இந்த அடல் பென்ஷன் திட்டமாகும்.

0: நேரம் 12:06 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இது ஸ்நேகிதிகளுக்கான ஒரு நிகழ்ச்சி, பெண்களுக்கான ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி. நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் கால் பண்ணி நான் கேட்குற இந்த டாப்பிக்கில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். குறிப்பாக என்ன அப்படின்னா, ரொம்ப நாம் ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு மெசேஜை இன்னொருத்தருக்கு மாற்றி அனுப்பிச்சிருப்போம், அந்த தருணம் பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக வாட்ஸ்அப்லலாம் நாம் என்ன பண்ணுவோம், ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்பணும்னு ஒரு மெசேஜ் வச்சுருப்போம், அதை என்ன பண்ணுவோம், ஆஃபீஸோட அஃபிஷியல் குரூப்புக்கு அனுப்பிடுவோம். இந்த மாதிரி நிறைய சங்கடமான தருணங்கள் நடந்திருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு அனுப்பணும்னு நினச்ச மெசேஜை தவறுதலாக இன்னொருத்தருக்கு நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க, அது எப்படி போயிட்டு அது ஒரு காமெடியாக முடிஞ்சது இல்லை ஒரு சங்கடமாக முடிஞ்சது, அந்த அழகான நினைவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0444-298-6-0038 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0444-295-2054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். முதல் நேயர் வணக்கம். வணக்கம்மா, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்களாம்மா நீங்க? சரி சொல்லுங்கம்மா, நீங்க எப்பயாச்சும் ஒருத்தர் சொல்லு.
1: என்ன வேற ஒருத்தையும்
0: பதட்டத்துல மாத்தி
1: அனுப்பிச்சிட்டீங்களா?
0: வணக்கம். ஹலோ
2: வெள்ளிக்கிழமதோடு எங்க சொந்தக்கார பையன் மருமகன், அவனுக்கு அன்பு மருமகனுக்கு அஸ்ஸலாமு வணக்கம் நல்லா இருக்கேன்னு கேட்டேன். இது தெரியாம ஒரு வானொலி நேயர், அது ஒரு நண்பர், நான் வானொலி திருச்சி வானொலி நண்பர் ஒருத்தர், அவருக்கு இப்படியே போயிட்டு அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னம்மா அப்படின்னு சொல்லி, யாருமா அப்படியா என்னம்மான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்பனா சாரி, இது என் மருமகனுக்கு அனுப்பிட்டு.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: இப்ராஹிமா,
0: தெரியாம வந்துட்டு சொல்லிட்டீங்களா?
2: தெரியாம நான் அடிச்சிட்டேன். நான் மெசேஜ் எங்க வீட்டுக்காரங்களே அவங்களே அனுப்பிச்சு, தெரியாம வந்து மெசேஜ் தெரியாம வந்துட்டு. அது நான் எப்போதும் என் மருமகன் ஒரு பையனுக்கு அடிப்பேன், எப்பவுமே அந்த மருமகனுக்கு ரெண்டு பேருக்கும் அடிப்பேன். அது அந்த கை தெரியாம ரெண்டு பேருக்கும் யாரும் கொஞ்சம் ஈக்குவல் மாதிரி இருக்கும், அது அவருக்கு போயிட்டு. அப்போ நம்ம வந்து நல்லா இருக்கீங்களான்னு, வேற ஒண்ணு இல்ல நல்லா இருக்கீங்களான்னு எப்போதும் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் கேட்போம் அவர்கிட்ட. அது இவங்க போயிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி, அவர் என்னம்மான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. யாருமா இது, யாருமான்னு கேட்டிருந்தாரு. அது அவரை தெரியோ செய்யோ, அது அது ஒரு வானொலி நண்பர் தான், திருச்சியில உள்ளவர். அவர் வானொலியில பேசுறாரு, எங்களுக்கு நண்பரும் ஆனாரு. அவரும் நம்பர் என்கிட்ட இருக்கனால அவர் வந்து கேட்டோட நாங்க சொல்லி.
0: நன்றிமா, நன்றி.
2: தெரியாம இருந்தது. நன்றி சார், நன்றி சார்.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை

0: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. குறிப்பாக ஒருத்தருக்கு அனுப்பணும்னு நினச்ச மெசேஜை நீங்கள் தவறாக இன்னொருத்தருக்கு அனுப்பிட்டுருப்பீங்க. அதனால் ஏற்பட்ட சங்கடமானது இல்லை சந்தோஷமான விஷயம், அந்த அழகான தருணத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள், யாருங்கிறது பேசுகிறீங்கம்மா?
1: சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நடந்த அனுபவத்தை சொல்லுங்க.
1: நான் வந்து மெசேஜ் இல்லை சார், ஃபோனே தெரியாம போட்டுட்டேன். ஃபோனே போட்டுட்டு அவங்களுக்கு என்னோட சிஸ்டருக்கு கால் பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு கால் பண்ணி என்ன என்னடி என்னடி பண்ணிட்டு பண்ற அப்படின்னு கேட்டுட்டேன். ஏமா நீங்க யார் முதல்ல என்னடின்னு கேக்குறீங்க?
0: என்னமா வேணும் உனக்கு, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டாங்களா?
1: என்னமா

0: அதனால் ஏற்பட்ட சங்கடமானது இல்லை சந்தோஷமான விஷயம், அந்த அழகான தருணத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
1: ஹலோ,
0: சொல்லுங்கள், யாருங்கிறது பேசுகிறீங்கம்மா?
1: சசிகலா பேசுகிறேன்
0: சார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நடந்த அனுபவத்தை சொல்லுங்கள்.
1: நான் வந்து மெசேஜ் இல்லை சார், ஃபோனே தெரியாமல் போட்டுட்டேன் ஒருத்தவங்களுக்கு. ஃபோனே போட்டுட்டு அவங்களுக்கு என்னோட சிஸ்டருக்கு கால் பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு கால் பண்ணி என்ன என்னடி என்னடி பண்ணிட்டு பண்ற அப்படின்னு கேட்டுட்டேன். ஏமா நீங்க யார் முதல்ல என்னடின்னு கேக்குறீங்க?
0: என்னமா வேணும் உனக்கு, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டாங்களா?
1: என்னமா இப்படி பேசுறீங்க, நீங்க யாருன்னு கேட்டாங்க. ஐயோ சாரிங்க, தெரியாம நம்பர் போட்டுட்டேன், இனிமே பாக்கல, நான் வந்து பிளைண்ட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி பரவாயில்லம்மா பாத்து போடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு வந்து நான் வந்து கரெக்டா தான் போடுவேன், அது என்னவோ தெரியல, தவறி தெரியாம போட்டுட்டேன்.
0: ஓகே ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நேர்களே, அடுத்ததான் நம்ம அழகான ஒரு பாடலை கேட்க போகிறோம். ஹரிஹரன் சுஜாதா அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், ரட்சகன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 12:20 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நீங்கள் தவறுதலாக ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை இல்லை வாட்ஸ்அப் மெசேஜை இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப்பை மாற்றி அனுப்பிச்சிருங்க. ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்ததை ஆஃபீஸ் குரூப்புக்கு அனுப்பிச்சிருவீங்க, ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்னு நினச்சிருந்தா ஃபேமிலிக்கு அனுப்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி அனுப்புனது அதை சமாளித்த தருணம். அதை பற்றி நீங்கள் பேசலாம். 0442986-0038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். மற்றொரு தொலைபேசி எண்ணும் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். குறிப்பாக நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். ஒருத்தருக்கு நாம் இந்த ஒரு தன்னம்பிக்கை கவிதை நல்லா இருக்கே, இதை நாம் இவங்களுக்கு அனுப்பினா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு அவங்க பேரே இருக்கிற இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிருவோம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி அனுப்புனதை நீங்கள் சொல்லலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ
1: ஹலோ,
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?

0: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: அந்த குட் மார்னிங் மெசேஜ் அதில் தான் மிஸ்டேக் ஆகும். ஒரு தடவை பார்த்து ஒரு டவ் வெள்ளை புறா இருந்தது, நல்லா குட் மார்னிங் மெசேஜ் போல இருக்கு அப்படின்னா அதில் இளையராஜா சாங் அட்டாக் ஆயிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வக்குளரில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அனுப்பிட்டு எங்கள் ஃபேமிலி குரூப்புக்கும் அனுப்பிட்டேன். அப்போ தான் அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன உனக்கு என்ன இளமை தடுமாறுதா, இது என்ன நீ பார்த்தியா அப்படின்ட்டு. அது ராசாவின் மனசிலே என் ராசாத்தின் நினப்பு தான் அப்படின்ற பாட்டு இருந்துருக்குது. ஒன்று என்ன ஆச்சு உனக்கு, என்ன இளமை தடுமாறுதா, என்னது அப்பந்தான் நான் சடார்னி ஐயோ நான் எல்லா குரூப்புக்கும் அனுப்புனேன், ஃபேமிலி குரூப்புல நான் இப்ப பாக்கேன்னா முதல்ல அதை டெலீட் பண்ண அப்படின்னாங்க. வேக வேகமா போய் பாக்குறதுக்குள்ள எங்க ஃபேமிலி குரூப்ல எல்லாம் வந்து ஓட்டு போட்ட மாதிரி, அப்புறம் மண்டை ஓடு போட்ட மாதிரி, எல்லாமே மெசேஜ் வந்துட்டு லூஸ் மாதிரி ஆயிட்டேன். அதனால அது மெசேஜ் பார்த்துதான் பண்ணணும் அப்படின்றது.
1: அப்பத்துல இருந்து அப்ப நீங்க என்ன எப்படி எப்படி உஷாராயிட்டீங்க, என்னெல்லாம் எவ்வளவு எவ்வளவு கவனமா இருப்பீங்க?
0: இப்போ வந்து அந்த இது பாப்பேன், குட் மார்னிங் மெசேஜா இருந்தாலும் நல்ல டவ் போட்டிருந்தாலும் வெள்ளை டவ்வா இருந்தாலும் என்னது இருக்கு அப்படின்னு பாத்துட்டு தான் அப்புறம் ரொம்ப ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு தடவை பட்ட ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்கல்ல, ரொம்ப திட்டு வாங்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, என்ன உனக்கு என்ன இளமை தடுமா இருந்தா, என்ன பாட்டு அனுப்பிருக்கேன், பாட்டு அனுப்பலையே, ஒரு புராதான அனுப்புனேன், அதுல பாட்டு ஓடுது தெரியுமா அப்படின்னப்புறம் தான் அதுக்கு பிறகு வந்து ரொம்ப கவனமா பார்த்துதான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ரொம்ப பயங்கர கமெண்ட் எல்லாம் வாங்குறேன் அந்த இதுல.
1: ஓகேம்மா, நீங்க சொல்றப்பே தெரியுது அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா.
0: ஓகே, தேங்க்யூ.
1: இந்த மாதிரி கேட்டு இருக்கிற நீங்களும் மாத்தி வேற குரூப்புக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க, இல்ல மாத்தி போன் பண்ணிட்டு இருப்பீங்க, அதை பத்தியும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரே பேர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம மாத்தி அனுப்பிச்சிருவோம். எப்பவுமே ரெகுலரா நம்ம ஃபேமிலி குரூப் யூஸ் பண்ணுவோம், ஃபேமிலி ஆஃபீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபேமிலிக்கு அனுப்பிச்சிருவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸும் வச்சு விட்டுருவாங்க, முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்டேட்டஸும் வச்சிருவாங்க. அப்படி உங்களுக்கு நடந்த விஷயங்கள் யாராச்சும் உங்களுக்கு பார்த்து உடனே கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஏன் இதை போட்டிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த விஷயத்தை நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். 044-2-9-8-6-0-0-3-8 மற்றொரு தொலைபேசி எண் 044-2-9-2-2-5-5-4 இந்த தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் கூப்பிடலாம். அடுத்ததான் ஒரு அழகான பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். மனோஜன் அருந்ததி அவங்களுடைய குரலில், வைரமுத்தின் வரிகளில், யார் ரஹ்மான் இசையில், தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 12:30 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை மாற்றி இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிருங்க. அது ஒரு குட் மார்னிங் மெசேஜாக கூட இருக்கலாம். மேடம் ஒருத்தர் சொன்னாங்க, குறிப்பாக நான் ஒரு குட் மார்னிங் மெசேஜாக அதில் ஒரு நல்ல ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டோடு சேர்த்து என் ஃபேமிலி குரூப்பை அனுப்பிட்டேன், அதுக்கப்புறம் அதுக்காக நான் ரொம்ப திட்டு வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை மாற்றி ஃபேமிலி குரூப்பில் போட்டுருவாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸை ஒரு சிலர் வச்சுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறப்ப மாற்றி அனுப்பின மெசேஜ், அதனால் நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணுறதே

0: ஒருத்தர் பேர் மாற்றி கால் பண்ணிவிட்டு ஐயோ நீங்களா அப்படின்னு சமாளிப்போம். அந்த மாதிரி நடந்த தருணத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0449289608 இந்த தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0449295205554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஏன் அப்படின்னா எனக்கும் ஒரு டைம் இது மாதிரி நடந்தது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டைம் ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு மெசேஜை மாற்றி ஸ்டேட்டஸில் வச்சு விட்டேன். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கணுமோ அந்த மாதிரி நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடமாக போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி அதை ஒரு போட்டு ஒரு 2வது நிமிஷத்தில் எனக்கு கால் பண்ணி இது மாதிரி போட்டுட்ருக்கீங்க பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு 10 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நாம் மாற்றி அனுப்பின ஒரு மெசேஜாக இருக்கலாம். அது ஒரு சில நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் முடியும், ஒரு சில நேரத்தில் சங்கடமாகவும் முடியும். அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
1: ஹலோ
0: சொல்லுங்கள், யார் அங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார்.
0: உங்கள் பெயர்ம்மா?
1: ஜெயா.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: அப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக் நடந்தது. அப்போலாம் லேண்ட்லைன் ஃபோன் தானே, நம்ம டைரியில் எழுதி வச்சுட்டு தானே கால் பண்ணுவோம் நேம். அப்போ வேலு வேலுன்னு ரெண்டு நேம் இருந்தது. ஒன்று வந்து என் ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குறவங்க டிஜிஎம் சாரு, இன்னொன்று அண்ணா. அண்ணா கடிக்கிறதுக்கு பதிலாக சார் கடிச்சிட்டேன்.
0: அப்புறம்
1: அவரும் சொல்லுங்கம்மா, நான் வந்து மோகன் வைஃப் பேசுறேன் அப்படின்னு சொன்ன அவர் வந்து நான் ஜெயா பேசுறேன், அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு என் பொண்ணை கூப்பிட்டு வரதுக்காக அண்ணனுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா அப்படின்னா சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. அவரும் என்ன யாருன்னு கெஸ் பண்ணல.
0: ஓகே ஓகே.
1: அப்புறமா நான் எனக்கு ஒரு ஹெல்ப்னா பாப்பாவை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாருமா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ நம்ம யாருக்கும் அடிச்சிட்டோம் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு நான் மோகன் மிஸ்ஸஸ் பேசுறேன் அப்படின்னு உடனே சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா நான் டிஜிஎம் சார் பேசுறேன் அப்படின்னாங்க. சாரி சார், அண்ணனுக்கு அடிக்கிறது பதில
0: யாருக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்க பாருங்க நீங்க.
1: ஆமா, அதுல இருந்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னா நீங்க போன் மாத்தி அடிச்சீங்க இல்ல அந்த வேலுதானா அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆனாரு.
0: ஓ, அதுவே ஒரு இதுவா போச்சு. ஓகே ஓகே.
1: ஆமா, இன்ன வரைக்கும் அது நீடிச்சுக்கிட்டே இருக்கு.
0: மத்தவங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிருக்காங்களா?
1: அது நிறைய வரும் சார்.
0: ஏதாச்சும் ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க.
1: அந்த மாதிரி ஃபோன் கால் வந்தாலும் ராங் நம்பர் சொல்லிட்டு வைக்கலாம்னு போறோம்.
0: இப்போ இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்புறது வாட்ஸ்அப்ல எல்லாம் மாத்தி அனுப்புறாங்களே அந்த மாதிரி
1: கேக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கும் சார், அதெல்லாம் மாத்தி அனுப்புறது இல்ல.
0: அதெல்லாம்
1: கால் அப்ப உள்ள சூழ்நிலையில மாத்தி அடிச்சிட்டோம் யாருன்னு தெரியாம.
0: இப்பெல்லாம் ரொம்ப கவனமா தான் இருக்கிறீங்க.
1: ஆமா சார்.
0: ஓகேம்மா, நன்றிம்மா.
1: ஓகே, தேங்க்யூ.
0: இந்த மாதிரி நீங்களும் கேட்டிருக்கிற நேயர்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் மாற்றி ஃபோன் பண்ண அந்த தருணம் இல்லை உங்களுக்கு மாற்றி வந்த ஒரு ஃபோனை நீங்கள் பண்ணி பேசினதாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மெசேஜை மாற்றி நம்ம டைப் பண்ணிப்போம், மெசேஜை மாற்றி குரூப்பில் போட்டுட்ருப்போம், போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரியான தருணங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986008 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், தேவாவின் இசையில் வந்துட்டே இருக்குது. குஷி திரைப்படத்திலிருந்து.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போன போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேட்குற?

0: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ பேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள். நேரம் 12:42 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாங்கள் புலிசலூர்லேருந்து மேரின் பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: இது ரொம்ப வருஷம் முன்னால நான் பெசன் நகர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பெசன் நகர்ல அந்த ருக்மணி ரோடு அந்த கிட்ட இருந்தது ஆபீஸ். நான் வந்து ஒரு நாள் ஆபீஸ் போயிட்டு ஏதோ ரொம்ப மூட விட்டு நான் அப்பப்ப அந்த சர்ச்சுக்கு போயிருவேன்.
0: அங்க
1: அப்போ ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், அது மாதிரி போய் இறங்கிட்டு அந்த இடத்துல இருந்து போன் பண்ணிட்டு சொல்லிட்டு ஏதாவது லீவ் சொல்லிட்டு அம்மா பேர்லான்ற மாதிரி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு காலர் ஐடி வச்சிருப்பாங்க, இதே ஏரியானா தெரிஞ்சிருவாங்களா அவங்களுக்கு இந்த நம்பர்.
0: ஓகே ஓகே.
1: ஆமா, அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் நம்மள தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாயிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் நேரம் போய் அவங்க கிட்டயே சாரி சொல்லிட்டு இருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதான் சர்ச்சுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
0: விஷயங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்ப வேண்டியதை ஆஃபீஸ் குரூப் அனுப்பிச்சிருவீங்க, ஆஃபீஸ் குரூப் அனுப்ப வேண்டியதை ஃப்ரெண்ட்ஸுக்கு அமைச்சிருவீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்ப வேண்டியதை ஃபேமிலிக்கு அமைச்சிருவீங்க. எல்லாம் மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அமைச்சத விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை மற்றவங்க அமைச்சிருப்பாங்க, அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரே பேர் இருக்கிற இன்னொருத்தருக்கு அமைச்சிருப்பீங்க. 0444-298-6-008 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0444-295-20-554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில், இளையராஜாவின் இசையில் வந்துகிட்டே இருக்குது தளபதி திரைப்படத்திலிருந்து.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: ஹாய் ஸ்நேகிதி, என் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டும் நிறைய பேர் கால் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை மாற்றி இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிருப்பீங்க, ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை நீங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்பிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக ஒரு சிலருக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை வச்சுட்ருப்பீங்க. இந்த மாதிரி மாற்றி அனுப்பின அந்த அழகான தருணங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கால் மாற்றி கால் பண்ண தருணங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களுக்கு 2 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். இனிமையான பாடல்களை உங்களுக்காக போட்டுட்ருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பண்ணி. நீங்கள் கேட்டுட்ருக்குது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூடு. நிகழ்ச்சியுடன் ரவி பாடல், ஹரிஹரன் அவருடைய குரலில், வைரமுத்து நரிகளில், யார் ரஹ்மான் இசையில், ஜோடி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். 1 மணி 1 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த 1 மணி நேரம் நாம் கேட்க போகிற நிகழ்ச்சி திரைக்காணம். ஸோ திரைக்காணம் நிகழ்ச்சியில் 1960கள் 1970களில் வந்த பல திரைப்படங்களில் இருந்து நிறைய நல்ல பாடல்கள் உங்களுக்காக ரெடியாக இருக்குது, அதான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல்

பாடலா பி சுசிலாவுடைய குரலில் வாலியுடைய வரிகளில் உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து அத்தானின் முத்தங்கள் அப்படிங்கிற பாட்டு ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: சூளமங்கலம் ராஜலட்சுமி குரல் தான் இந்த பாட்டை கிளம்பிச்சோம். கண்ணதாசனுடைய வரிகளில் கே வி மகாதேவன் இசையில திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் திரைக்கான நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் தில்லானா மோகனம்பால் படத்திலிருந்து பி சுசிலாவுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம் கண்ணதாசனுடைய வரிகளில் கே வி மகாதேவன் இசையில. ஸ்டே டியூன்டு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்பவம்
1: தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்

1:14 கடந்து போயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் கேட்டுருக்கீங்க. திரைகாணம் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் தாமரை நெஞ்சம் படத்தில் இருந்து கேட்க போறோம். பி சுசிலாவும் எல்ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் ஒலிக்குது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

1:21 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் கேட்டுருக்கீங்க. திரைகானம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடுவுடைய இசையில் தான் பாடல் கேட்கப்படும். ஸ்நேகிதி அப்படிங்கிற படத்திலேருந்து ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கெல்லாமே சமதோடு.

0: நான் சொல்றதுக்கு எது தான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான் தீருவேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

என்ன பொருத்தம் அப்படிங்கிற பாட்டு டி எம் சௌந்தரராஜன் அண்ட் பி சுசிலாவுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டு முடித்தோம். கேட்டு முடிக்கும் பொழுது 1:28 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் உடையக்கூடிய அடுத்த பாடல் புனர்ஜென்மம் படத்திலேருந்து உங்களுக்காக ஏஎம் ராஜா அண்ட் பி சுசிலா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அவர்களுடைய வரிகளில் சலபதி ராவ் அவர்களுடைய இசையில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம் தி ரெயின்போ எஃப்எம் 101.4.

டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல் தான் இந்த பாட்டை கேட்டு முடிச்சோம். கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில புதிய பூமி அப்படிங்கிற படத்திலிருந்து. நேரம் 1:35. நேயர்களே, இன்று முதல் நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் வழங்கும் ஆளுமை சிறக்க தரமான சிகிச்சை அனைவருக்குமான சேவை. 1:35 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டிருக்கேன். திரைகாணம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் பணமா பாசமா திரைப்படத்துக்காக தான் கேட்க போறோம். ஏஎல் ராகவன், கே ஜமுனா ராணி பாடியிருக்க பாட்டு, கண்ணதாசனுடைய வரிகளில் கே வி மகாதேவன் இசையில ஒழிக்குது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

நான் வாரி அணைக்கா வழுக்கிறியே நீ அலை.

0: கையால் உன்னை தூக்கட்டா.
1: நடிய மாத்து கல்சா.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: வயகம் 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: ஒரு மணி 41 நிமிஷத்தை நெருங்கிட்டு இருக்கும்பொழுது ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் தான் கேட்டிருக்கீங்க. திரைகானம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் பிசுசலாவின் குரல்ல, வாலியுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில ஒளி விளக்கு திரைப்படத்தில் நிகழ்க்க போறோம். ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கெல்லாமே சமதுள.

0: அம்மா, தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நேரம் 1:45. நேயர்களே, இன்று முதல் நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் வழங்கும் ஆளுமை சிறக்க சிறப்பு நிகழ்ச்சி. தரமான சிகிச்சை அனைவருக்குமான சேவை. திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் ரெயின்போ எஃப்எம் 101.4. திரைக்கானம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் 3 எழுத்து திரைப்படத்தில் தான் கேட்க போகிறோம். எல்லா ரீசிவருடைய குரலில் பாடல் ஒழிக்கிறது டி கே ராமமூர்த்தியுடைய இசையில். ஸ்டே டியூன்.

உன்னை பெத்து வளர்த்தவளா, புருஷனுக்கு பணிஞ்சவளா. பொண்ண பெத்து வளர்த்தவளா, புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா. இவ மத்தவங்க

நேரம் 1:55. நேயர்களே, இன்று முதல் நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன்ஸ் வழங்கும் ஆளுமை சிறக்க தரமான சிகிச்சை அனைவருக்குமான சேவை. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடல் நேர் வழி திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். திரைக்காணம் நிகழ்ச்சியில் டி எம் சௌந்தரராஜன் குரல பாடல் ஒழிக்குது, பி எஸ் திவாகருடைய இசையில். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

0: நேரம் 2 மணி. ஆளுமை சிறக்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். தரமான சிகிச்சை, அனைவருக்குமான சேவை.
1: மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் சிறந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் லேப்ரோஸ்கோபி சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான தேர்வு. தரமான, அனைவருக்கும் ஏற்ற சிறுநீரக சிகிச்சை பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9500288116. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன்.
2: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு.
3: ஆகாஷ்வாணி ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
4: ஒருமுறை குவைத் தமிழ்ச்சங்க அமைப்பினுடைய அழைப்பை ஏற்று குவைத் நாட்டிற்கு நான் போயிருந்தேன். மாலை 6 மணிக்கு கூட்டம், 5:50க்கெல்லாம் நாங்கள் அந்த மாபெரும் மையத்திலே அமர்ந்திருக்கிற அரங்கினுடைய வாயிலே நாங்கள் நின்றோம். ஆனால் என்ன நடந்தது என்றால், நீங்கள் இதன் வழியாக நீங்கள் உள்ளே நுழைய முடியாது, அதற்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது, நீங்கள் அப்படித்தான் போக வேண்டும் என்று அந்த வாயில் காப்போன்னு சொன்னார். அப்பொழுது அங்கே பக்கத்திலே ஒரு சிறு கதவு ஒன்று, மனிதர்கள் மட்டும் போக வரும்படியான ஒரு சிறிய கதவை பார்த்தேன். நான் கேட்டேன், இந்த சிறு கதவு வழியாக நாங்கள் போகலாமா? நடந்து செல்வதென்றால் நீங்கள் தாராளமாக போகலாம் என்றார். நான் உடனே என்னோடு வந்த அந்த தமிழ் அன்பர்களிடத்திலே கேட்டேன், நாம் சுற்றி போனால் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 6-10 ஆகிவிடும் என்றார். அப்படியானால் இதற்கு நான் தயாராக இல்லை, நான் இந்த வழியாக போக விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன். சிறு வழியாக அவர்கள் சொன்னார்கள், அப்படியெல்லாம்

0: அவசியமில்லை. இங்கே 6:30 மணிக்கு தான் கூட்டம் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அவசரப்பட வேண்டியதில்லை. வாங்கள், சுற்றி போய் கார் வழியாகவே போய்விடுவோம் என்றவர்கள் சொன்னார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒருவரை காரணமாக சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் தாமதமாக ஆரம்பிப்பது, தாமதமாக நிகழ்ச்சியை துவங்குவது என்பதெல்லாம் சரியல்ல என்கிற கருத்தை உடையவன் நான். உடனே நான் கார் கதவை திறந்து கொண்டு தமிழ் அன்பர்களெல்லாம் வியக்கும்படியாக பெரிய ஓட்டம் ஒன்றை எடுத்தேன். நான் அடிப்படையிலே ஒரு விளையாட்டு வீரன் என்பதனாலே அது எனக்கு சாத்தியம். மிகச்சரியாக 5:00 அந்த அரங்கினுக்குள்ளே நான் நுழைந்தேன். இதை பற்றி அந்த தமிழ் அன்பர்கள் மேடையிலே பேசுகிற பொழுது, வரவேற்புரை நல்கும் போதும் சரி, நன்றி உரை சொல்லும் பொழுதும் சரி, இதை பற்றி பெரிதாக வியந்து பேசினார்கள். இதில் என்ன வியப்பு இருக்கிறது? குறித்த நேரத்திற்கு நான் உள்ளே நுழைய வேண்டும் என்கிற கருத்திலே நான் குறிப்பாக இருந்தேனே தவிர வேறு ஒன்றுமில்லை. பாராட்ட என்ன இருக்கிறது என்று நான் சொன்னேன். பொதுவாகவே நான் பார்க்கிறேன், பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே கூட்டங்கள் குறிப்பிடுகிற நேரத்தில் அது துவங்கப்படுவதே இல்லை. மிக தாமதமாகத்தான் ஆரம்பிக்கிறார்கள். அது தவறல்ல என்றும் நினைக்கிறார்கள். இந்த மண்ணிலே தாமதமாக வருகிறவர்களுக்கு கைதட்டல் கிடைக்கிறது, முதலிலே நுழைபவர்களுக்கு ஏனோ தானோ என்று வரவேற்பு கிடைக்கிறது. மனிதர்களுக்கு குறித்த நேர உணர்வு என்பது மிக மிக அவசியம். எல்லாம் போக நான் 6:30 நுழைந்திருந்தால் கூட கைதட்டி என்னை வரவேற்றிருப்பார்கள். ஆனால் தாமதமாக வருகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வரவேற்பு என்பது நியாயமற்ற ஒரு வரவேற்பு. எல்லாம் போக 30 மணி நேரம் அந்த முழு அரங்கையும் காக்க வைப்பது, அவர்களுடைய நேரத்தை விரயமாக்குவது, அவர்களுடைய நேரத்தை ஒழுங்குவது என்றெல்லாம் எந்த வகையில் சரி என்று நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். மற்றவருடைய நேரத்தை விழுங்குவதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது நேர களவு. இந்த களவை நாம் செய்யவே கூடாது. குறித்த நேரத்திற்கு கூட்டத்தை ஆரம்பிப்பது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய நிறுவனர் ஐயா சா கணேசன் அவர்கள் அந்த காலத்திலேயே நிகழ்ச்சியை குறித்த நேரத்திற்கு ஆரம்பித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாபெரும் முக்கிய விருந்தினர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் நேரத்திற்கு வந்து சேரவில்லை. ஆனாலும் சொல்லிவிட்டார், நாங்கள் கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம் என்று ஆரம்பித்து விட்டார். எல்லோரும் பதறுகிறார்கள், எப்படி அவரையே நிறுத்திவிட்டு அவர் வராத நிலையிலே எப்படி நீங்கள் கூட்டத்தை ஆரம்பிக்க முடியும் என்று. இல்லை இல்லை, குறித்த நேரம் என்றால் குறித்த நேரம் என்று ஆரம்பித்து விட்டார் என்று சொல்வார்கள். எனவே நேர உணர்வு என்பது இன்று வந்ததல்ல, அன்றே இருந்திருக்கிறது. எப்பொழுதுமே மிகச்சரியான நேரத்தில், மிக குறித்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்வீர்கள் இதெல்லாம் சாத்தியமில்லை என்று. சாத்தியம், எப்படி சாத்தியம்? இதை பற்றி வருங்கால பதிவுகளிலே நாம் பேசப்போகிறோம்.
1: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். தரமான சிகிச்சை, அனைவருக்குமான சேவை.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இனிமையான பாடல், முதல் பாடலை நாம் கேட்டு ரசித்தது பி ஜெயச்சந்திரன் குரலில், தேவாவின் இசையில், தாய்மாமன் திரைப்படத்திலேருந்து நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததான் நாம் கேட்டு ரசிக்க போகிற இனிமையான பாடல் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், வீரா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: ஹே சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
1: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 2:20 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல் ஸ்வர்ணலதா சுபா அவங்களுடைய குரலில், வைரமுத்து நெறிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துகிட்டே இருக்குது. வண்டிச்சோலை சின்னராசு திரைப்படத்திலிருந்து.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சேவை மனப்பான்மையுடன் பொறுப்புகளை நேர்மையுடன் நிறைவேற்றினால் சமூகத்தில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தந்திபத்ரி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் உலக ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிமான்ஷி டோகாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
1: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன?
2: மனிதருக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு பல்வேறு முறையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. பெருவாரியான நோய்களுக்கு நாம் மருந்து மாத்திரைகளிலோ உடற்பயிற்சி மற்றும் ஃபிசியோதெரப்பி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களால் சிகிச்சை அளித்து வருகிறோம். ஒரு சில சமயங்களில் ஒரு சில வியாதிகளுக்கு அறுவை சிகிச்சை என்பது ஒரு தீர்மானமான சிகிச்சையாக இருக்கக்கூடும். அது நோயின் தன்மையை பொறுத்தே அவர்களுக்கு பொதுவான சிகிச்சை தேவைப்படுகிறதா அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறதா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும்.
1: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை ஏன் தேவைப்படுது?
2: உடலில் ஏற்படும் வியாதிகளில் பெருவாரியான வியாதிகள் உடலின் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. ஃபிசியாலஜின்னு சொல்கிறோம், உடலின் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. அதனால் ஒரு சில வேதி மாற்றங்கள் ஏற்படுகிறது. இரத்தத்திலோ சிறுநீரில் உடம்பில் உள்ள பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்கிறோம், அதிலெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது வந்து வியாதியாகவும் வியாதியினுடைய பரிமாணமாகவும் அது தெரிவிக்கிறது. இவ்வாறாக ஏற்படக்கூடிய இயங்குத்தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மால் மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய முடியும். உடலில் ஏற்படும் வியாதிகளில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஒருவனுடைய ஒரு உடல் உறுப்பில் ஏற்படக்கூடிய கட்டிகளினாலோ இல்லை வியாதிகளினாலேயோ ஏற்படக்கூடிய உருவத்தில் மாற்றம் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய கட்டிகளை மருந்து மாத்திரைகளால் குணம் செய்வது கடினம். அவ்வாறு ஏற்படக்கூடிய நம்ம ஸ்ட்ரக்சர் அனாட்டமின்றோம், ஸ்ட்ரக்சரல் அனாட்டமிக்கல் சேஞ்ச், அந்த மாதிரியான வியாதிகளுக்கு நாம் அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு சில சமயங்களில் உடலில் தேவையில்லாத சீழ் மற்றும் இரத்தம் மற்றும் நீர் சேரும்போது அதையும் அகற்றுவதற்கு அறுவை சிகிச்சை முறை தேவைப்படுகிறது.
1: டாக்டர், நம்ம உடலில் வர பிரச்சனையை சர்ஜரி இல்லாமல் சால்வ் பண்ண முடியாதா?
2: எல்லா விதமான நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படுவதில்லை. பெருவாரியான நோய்களுக்கு மருந்து மாத்திரையோ ஓய்வோ இல்லை உணவு முறை மாற்றங்களோ தேவையான விளைவுகளை, நல்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் ஒரு சில நேரங்களில், உதாரணமாக ஒரு இறைப்பையிலோ இல்லை கணையத்திலோ இல்லை தைராய்டு சுரப்பிலோ இல்லை மூளையிலோ கட்டிகள் ஏற்படும் போதோ இல்லை சீடு சேரும் போதோ அதே மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய இயலாது. அவ்வாறு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு, நோய்களுக்கு நாம் அறுவை சிகிச்சை ஒன்றே வழியாக இருக்கிறது. ஒரு சில வியாதிகள் மட்டுமே அறுவை சிகிச்சை, பெருவாரான வியாதிகள் மருந்து மாத்திரைகளை கட்டுப்படுத்தக்கூடியவை. அறுவை சிகிச்சையால் செய்யக்கூடிய வியாதிகளை மருந்து மாத்திரை கட்டுப்படுத்துவது இயலாது.
1: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை இதில் என்னென்ன வகையெல்லாம் இருக்கு?
2: அறுவை சிகிச்சை புராதன காலத்திலிருந்து அறுவை சிகிச்சை, பல நூற்றாண்டுகளாக அறுவை சிகிச்சை இருந்து வருகிறது. பொதுவாக ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக அறுவை சிகிச்சை நாம் உபயோகிக்கும் முறை, தற்போதும் உபயோகித்து வரும் முறை திறந்த வழி அறுவை சிகிச்சை. எந்த உடல் உறுப்பில் வியாதி ஏற்பட்டிருக்கிறதோ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ அதை அதற்காக நம்முடைய முன்னோர்களால் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட இன்சிஷன் சொல்லக்கூடிய வெட்டுக்களின் வழியாக உடலின் அமைப்பை பொறுத்து ஏற்படுத்திக்கொண்ட அந்த உறுப்புகளை அணுகி அதற்காக அறுவை சிகிச்சை செய்து அந்த உறுப்புகளை முழுவதுமாக அகற்றுவதோ பகுதியாக அகற்றுவதோ அதில் ஏற்படக்கூடிய சீழ் மற்றும் நீரில் இரத்தத்தை அகற்றுவதோ போன்ற சிகிச்சைகளை செய்ய முடியும். ரொம்ப 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரசவத்தின் போது பெண்களால் பிரசவிக்க முடியாமல் இறப்பு ஏற்பட்டது. அதற்காக ஏற்பட்ட மாற்று சிகிச்சை முறை தான் சிசேரியன். சிசேரியன் முறையில் இயற்கையாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து வயிற்றின் கீழ்ப்பகுதி வழியாக குழந்தைகளை நாம் பிரசவிக்கும் போது உயிரிழப்பு, குழந்தையினுடைய பாதிப்போ இல்லை தாய்க்கு பாதிப்போ உயிரிழப்போ ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடிகிறது. இந்த அறுவை சிகிச்சை காலங்காலமாக சென்றது. நவீன காலத்தில்

0: சமீபத்தில் ஏற்பட்டக்கூடிய ஃபிசிக்ஸ் வளர்ச்சியினால், இயற்பியல் வளர்ச்சியினால, ஆப்டிக்ஸ் அண்ட் டெலஸ்கோப் ஆப்டிக்ஸ், அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் பெரிய அளவில் அறுவை சிகிச்சையில் மாற்றங்களுக்கு நான் ஒரு 40-50 ஆண்டுகளாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சற்றேறக்குரிய 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பித்தப்பை அகற்ற வேண்டும் என்றால் அதை வயிற்றின் மேல் பகுதியில் வலதுபுறத்தில் ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வெட்டு ஏற்படுத்தி சர்ஜிக்கல் இன்சிஷன் பித்தப்பையை அணுக வேண்டியிருந்தது. 1980களில் தொடங்கி இப்பொழுதெல்லாம் லேப்ராஸ்கோப்பி எனக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சை வாயிலாக நம்மால் பித்தப்பையை அகற்ற முடிகிறது. அவ்வாறு பார்க்கும்பொழுது லேப்ராஸ்கோப்பி, முட்டிகளின் உள்ளே ஏற்படக்கூடிய சிகிச்சைகளுக்கு ஆர்த்ராஸ்கோப்பி, மார்பின் உள்ளே ஏற்படக்கூடிய கட்டிகளை, நுரையீரல் மற்றும் மார்பகத்தில் மார்பு கூட்டின் உள்ளே ஏற்படக்கூடிய தொரக்காஸ்கோப்பி, ஈவன் பிரெயின் சர்ஜரிஸ் அண்ட் ஸ்பைன் சர்ஜரிஸ், முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய சர்ஜரிஸ், இவ்வாறு எல்லாமே வந்து நம்மளை குறைந்த அளவு, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம், குறைந்த அளவே காயங்களை ஏற்படுத்த நம்மளால் சர்வீஸ் செய்ய முடியுது. இப்பொழுதெல்லாம் எண்டாஸ்கோப்பி, பரிஜய எண்டாஸ்கோப்பி, எண்டாஸ்கோப்பி வழியாகவும் கொரோனாஸ்கோப்பி வழியாகவும் சில பெரிய அளவில் வெட்டு ஏற்படுத்தி ஏற்படக்கூடிய சிகிச்சைகளை மிகவும் சுலபமாக செய்து வருகிறோம். அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய ஃபிசிக்ஸ், இயற்பியல், ஓவரால் அறிவியல் வளர்ச்சியினுடைய பலனை மருத்துவ உலகமும் பெற்று வருகிறது. அதனுடைய சமீப காலமாக நம்மால் சொல்லக்கூடிய வந்து ரோபாட்டிக்ஸ், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை, அது வந்து அப்போது கூடிய அட்வான்ஸ்ட் சிகிச்சை முறை ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை.
1: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி.டி. அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், எல்லா அறுவை சிகிச்சைக்கும் ஒரே நேரம் தான் எடுக்குமா இல்ல என்ன அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்?
2: அறுவை சிகிச்சை என்பது எந்த உறுப்பில் நாம் அறுவை சிகிச்சை செய்கிறோம் அதன் நம்ம அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டிய பகுதியின் சுற்றியுள்ள என்ன என்ன உறுப்புகள் இருக்கின்றன அவற்றின் முக்கியத்தன்மம் ஒரு சில இடங்களில் ஒரு சில மில்லிமீட்டர் தவறுதல் எடுத்தால் கூட பெரிய அளவு உடம்பில் பின்விளைவுகள் ஏற்படக்கூடும். அதை பொறுத்தே அறுவை சிகிச்சையினுடைய நேரமும் காலமும் வேறுபடுகிறது. சில அறுவை சிகிச்சைகள் 5 முதல் 10 நிமிடமே முடிய அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் ஒரு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இல்லை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை இது பல மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட அறுவை சில சமயங்களில் கையை முழுதுமாக துண்டாக வெட்டியவர்களுக்கு ஒட்டுறுப்பு சிகிச்சை நிகழ்வுகள் பல மணி நேரம் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்து கையை மீண்டும் பொருத்தியிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சையின் தன்மையும் அறுவை சிகிச்சை வேண்டிய இடமும் வியாதியினுடைய அன்றைய நிலையும் எவ்வளவு நேரம் ஏற்படுகிறது என்பதை தீர்மானிக்கிறது.
1: டாக்டர், திறந்த வெளி அறுவை சிகிச்சை அதாவது ஓப்பன் சர்ஜரி இதில் என்ன நடக்குது?
2: ஓப்பன் சர்ஜரி என்கிற நடைமுறை புராதன முறை. அந்த முறையில் பேஷண்ட் நோயாளிகளுக்கு தேவையான மயக்க மருந்தை செலுத்தி எந்த உறுப்புக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு ஒரு முன்னராலே அறிவியலால் வகுக்கப்பட்ட மருத்துவ அறிவியலால் வகுக்கப்பட்ட முறையின் வாராக ஒரு இன்சிஷன் இருக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் இன்சிஷன் ஒரு ஒரு ஒரு சுத்தமான ஒரு அறுவை அரங்கத்தில் பலருடைய மேற்பார்வையின் கீழ் இன்சிஷன் சர்ஜிக்கல் இன்சிஷன் செய்து அந்த பர்டிகுலர் எந்த உறுப்பை நாம் அறுவை சிகிச்சை செய்ய அதை அணுகி அதை அகற்றுவதோ இல்லை முழுவதுமாக பாதியாக அகற்றுவதோ இல்லை மாற்றங்களை ஏற்படுவதோ நாம் செய்து வருகிறோம். அதுவே திறந்த வழி அறுவை சிகிச்சை.
1: டாக்டர், லேப்ரோஸ்கோபி சர்ஜரி இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இப்படின்னா என்ன அர்த்தம்?
2: ஸ்கோப் அப்படின்னாலே நோக்கி பார்க்கறது. லேப்ராஸ்கோபி டெலஸ்கோப்னா தூரத்தில் இருக்கிறத பார்க்க லேப்ராஸ்கோபி லேப்ராஸ்கோபி லேப்ராஸ்கோபிங்கிறது வயிற்றினுடைய பகுதியை வந்து லேப் என்று அழைக்கிறோம். லேப்ராஸ்கோப் உடல் குழி அது வந்து பாடியினுடைய வயிற்றின் உள்பக்கத்தில் உள்ள குழியில் பல்வேறு உறுப்புகள் இருக்கின்றன. பட் அந்த உறுப்புகளின் நடுவில் சில ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு இயற்கையான இந்த உறுப்புகள்லாம் அசைவு ஏற்படுறதுக்காக ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்குது. அந்த வயிற்றின் உள்ள இருக்கக்கூடிய அந்த காலி இடத்தில் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சுவாச காற்றான கார்பன் டை ஆக்சைடை ஒரு ஊசி வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அளவை பெரிதாக்கி அதன் மூலமாக நாம் டெலஸ்கோப் பண்ணக்கூடிய தொலைநோக்கி பிரத்யேகமாக அறுவை சிகிச்சைக்காக வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கியை சிறிய 5 மில்லிமீட்டரோ 3 மில்லிமீட்டரோ 10 மில்லிமீட்டரோ ஒரு சின்ன வெட்டின் வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அனைத்து உறுப்புகளையும் மிகவும் தெள்ள தெளிவாக ஒரு பெரிய அளவு டிவி ஸ்கிரீன் அப்படின் மானிட்டர்ஸ் திரைகளில் பார்த்து நாம் எந்த உறுப்பில் அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதற்கேற்றார்போல் மற்ற சிறு சிறு துளைகள் 5 மில்லிமீட்டர் அளவு துளைகள் வைத்து அதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லேப்ராஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செலுத்தி அறுவை சிகிச்சை செய்யும் முறையே லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. இதனுடைய லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை வந்து இப்போ முதலில் பித்தப்பைக்கும் அப்பெண்டிக்ஸ் கூடிய குடல் வால் குடல் அழற்சிக்கும் லேப்ராஸ்கோபி ஏற்படுத்தப்பட்டு அப்போது பெருவாரியான வயிற்றில் ஏற்படும் உறுப்புகளுக்கும் வியாதிகளுக்கும்

0: லெப்ராஸ்கோபி என்பதுடைய அறுவை சிகிச்சை முறை முதல் முக்கியமான முறையாகவும் மருத்துவர்களாலும் நோயாளிகளாலும் விரும்பப்படக்கூடிய முறையாகவும் மாறி வருகிறது.
1: டாக்டர், ஓபன் சர்ஜரி, லெப்ராஸ்கோபி சர்ஜரி, இது ரெண்டுத்துல எது பெட்டர், எது நல்லது?
0: லெப்ராஸ்கோபி சர்ஜரி என்கிற முறை ஒரு திறந்த வழி அல்ல, ஓபன் அறுவை சிகிச்சைக்கு மாற்றான சிகிச்சையாக பெரிய அளவில் உருவெடுத்து வருகிறது. ஒரு நோயாளியை பொறுத்தவரை குறைந்த வலி, குறைந்த காலத்தில் பழையபடி தன்னுடைய வேலைக்கும் இயல்பான தினந்தோறுமான இயல்பான வாழ்க்கைக்கும் வருவதையே விருப்பப்படுகிறார்கள். ஆனால் லெப்ராஸ்கோபி என்கிற அறுவை சிகிச்சை முறையை பயின்று கொள்வதற்கும் பயிற்றுவிப்பதற்கும் ஒரு சில ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட அப்பொழுது லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே பித்தப்பை, கர்ப்பப்பை மற்றும் அப்பெண்டிக்ஸ் போன்றவற்றுக்கு ஒரே அறுவை சிகிச்சை முறையாக மாறி வருகிறது. மற்றும் ஹெர்னியா, மிகவும் இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய கணைய புற்றுநோய்கள், ஈரல் புற்றுநோய்கள், இறைப்பை புற்றுநோய்கள் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்கள் அனைத்திற்கும் லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு ஓபன் சர்ஜரிக்கு மாற்றாக வருகிறது. ஆனால் ஒரு சில சமயம் லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய ஒரு சில பின்விளைவுகளோ இல்லை பக்க விளைவுகளாலேயோ திறந்தவெளி அறுவை சிகிச்சையை நம்ம மேற்கொண்ட வேண்டி வரலாம். பட் அறிவியல் வளர்ச்சியினாலும் மனிதனுடைய திறமையினுடைய வளர்ச்சியினாலும் இன்னும் சில ஆண்டுகளில் லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே ஒரே சிகிச்சை முறையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி, டே கேர் சர்ஜரி. வெளிநாடுகளெல்லாம், நம் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் சில பெரிய மருத்துவமனைகளில் நோயாளிகள் அன்று காலையே ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி வந்து அறுவை சிகிச்சை முடித்து அன்று இரவே வீட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மாறி வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் அறுவை சிகிச்சை மற்றும் மயக்க மருந்து துறையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் மற்றும் நம்முடைய மருத்துவர்களினுடைய திறமையும் நம்முடைய கட்டமைப்பினுடைய வலிமையுமே காரணம்.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில?
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்கடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
4: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு, போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
4: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்கிற நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு.

0: ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டு நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசை.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், ஒரு சர்ஜரி பிளான் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது?
2: ஒரு ஒரு அறுவை சிகிச்சையும் அந்த நோயாளிகளுக்கு என்ன வியாதி உள்ளது, இதற்கு எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, எந்த அளவிற்கான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, முதலில் வியாதியை உறுதிப்படுத்த வேண்டும். வி ஷுட் கன்ஃபார்ம் த டயக்னோசிஸ். இரண்டாவதாக, வியாதியினுடைய ஸ்டேஜ், நிலை, இந்த வியாதி எந்த நிலையில் உள்ளது. கேன்சர் எடுத்திங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அதற்குரிய ஒரு ஒரு வியாதிக்குமான பரிசோதனைகள் வாயிலாக கண்டறிய வேண்டும். வியாதியை உறுதி செய்து அதற்கான நிலையையும் உறுதி ஸ்டேஜையும் உறுதி செய்த பிறகு எவ்வாறான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை முடிவுக்கணும். மூன்றாவது, இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்ற உடல் நலம் அந்த நோயாளி இருக்கிறதா, அவருக்கு அவருடைய உடல்நிலை அதற்கு தேவையான மயக்க மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் உள்ளாரா, அவருக்காக என்ன பிரத்யேக பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், இரத்த பரிசோதனைகள், கதிர்வீச்சு பரிசோதனைகள், ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்பதை உறுதி செய்து நோயாளியின் உடல் நிலையையும் நாம் அறிந்து அதன் பின்னர் அறுவை சிகிச்சைக்கான முடிவை எடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கன்ஃபார்மிங் த டயக்னோசிஸ், ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட், நோயின் முன் நோயாளியை அசஸ் செய்வது, அண்ட் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன், அறுவை சிகிச்சையின் போல் எவ்வாறான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை விளைவுகள், பின் விளைவுகளோ இல்லை தேவையற்ற விளைவுகளோ சந்திக்க நேரிடும் என்பதை உறுதி செய்து அதற்கேற்றப்போல் இரத்தம் மற்றும் தேவையான மருந்து வகைகளை தயார் செய்து அறுவை சிகிச்சைக்கு பின் அவரை நாம் எவ்வாறு கவனம் அளிக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது.
1: டாக்டர், இப்போ பேஷண்ட் வந்து நம்ம வார்டில் இருந்து சர்ஜரி கொண்டு வரோம், அப்புறம் சர்ஜரி ரூம்லேருந்து திரும்ப வார்டு கொண்டு போகிறோம், இதுக்கு நடுவில் என்ன நடக்குது?
2: ஒரு நோயாளியை அவருடைய வியாதியை உறுதி செய்து அந்த வியாதியின் நிலையை உறுதி செய்து அவர் இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்றவர், இதெல்லாம் ஏற்படும் என்பது சொல்லதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் டீம், அந்த மருத்துவர் மற்றும் செவிலியர், அறுவை சிகிச்சை அரங்கத்தில் உள்ள செவிலியரிடமும் மருத்துவரிடமும் நோயாளியை ஒப்படைப்பார்கள். இந்த நோயாளிக்கு இந்த வியாதி உள்ளது, இதெல்லாம் அளித்துள்ளோம், அவருக்கு இந்த சிகிச்சை முடிவு செய்யப்பட்டுள்ளது, இந்த நோயாளியின் உறவினர்கள் உள்ளனர், அவர்களுக்கு நோயாளிகளுக்கும் நோயின் தன்மையும் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சையின் தன்மையும் அந்த சிகிச்சைக்கான மாற்றுத்தன்மையும் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய விளைவுகளும் தெளிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களின் கையொப்ப ஒப்புதல் பெறப்பட்டு அவருக்கு தேவையான மருந்துகள் மற்றும் இரத்தம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்தும் தயாராக

0: என்பதை சொல்லி நோயாளியை அறுவை சிகிச்சையில் மருத்துவரிடமும் செவிலிடமும் ஒப்படைப்பார்கள். அதன் பின் மயக்க மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சையில் உள்ள செவிலியர் ஆகிய மூன்று பேரும் அதை உறுதி செய்து உடலின் எந்த பகுதியில் அறுவை சிகிச்சை செய்ய போதும் என்பதை மார்க் த சைட் ஆஃப் சர்ஜரி, சைட் மார்க்கிங் சொல்லுவோம். நான் வலது பக்கம் ஹெர்னியா இருக்கலாம், இடது பக்கம் இருக்கலாம், தப்பாக மார்க் பண்ணிட்டா தப்பாக பண்ணுவேன், சைட் மார்க் பண்ணணும், எந்த மார்க் பண்ணியிருக்காங்களான்னு மார்க் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு எல்லாம் WHO-னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் என்ற ஒரு ஒரு பக்க செக்லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மூணு பகுதி இருக்குது. ஒன்று, முதல் பகுதி அறுவை சிகிச்சைக்கு முன் செவிலியரும் மயக்க மருத்துவரும் அறுவை சிகிச்சை மருத்துவரும் பரிசோதிக்க வேண்டும். இரண்டாவது பகுதி, அறுவை சிகிச்சை ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை நடக்கக்கூடிய விஷயங்களை செக் செல. மூன்றாவது பகுதி, அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் இந்த நோயாளியை எந்த வார்டுக்கு மாற்ற வேண்டும், இவருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, எந்த விதமான விளைவுகளை நாம் உடனே எதிர்பார்க்கிறோம், அடுத்த 2-3 நாட்களில் எந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படுகிறது என்பதை தீர்மானித்து அதற்கேற்றாற்போல் நோயாளியை அதற்குரிய பிரத்யேக வார்டுகளுக்கு மாற்றுவார்கள்.
1: டாக்டர், நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்படுறோம், ரோபோட்டிக் சர்ஜரின்ட்டு. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? ரோபோட் தான் சர்ஜரி பண்ணுவா? இதில்
0: ரோபோட்டிக் சர்ஜரின்றது ஒரு நவீன அறுவை சிகிச்சை முறை. அந்த ரோபோட்டிக்ஸில் ரோபோ சர்ஜரி பண்ணுறதில்லை, சர்ஜிக்கல் ரோபோ அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது டாவின்சி ரோபோன்னு. அந்த ரோபோவை கன்சோல் எனக்கூடிய ஒரு ஒரு அமைப்பிலிருந்து இயக்குபவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் தான். ரோபோ வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த ரோபோ நோயாளியின் அருகில் இருக்கும். அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் அருகிலுள்ள அறையிலோ அதே அறையிலோ இருப்பார். இப்போ டெலி சர்ஜரின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு சர்ஜன் வந்து ஆந்திராவில் இருந்த ஒரு சர்ஜன் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ரோபோ வழியாக ஆப்ரேட் பண்ணார்ன்றது டெலி சர்ஜரின்றது. அது வந்து ஃப்யூச்சரில் ரொட்டீன் ஆகிடலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோபோவை இயக்குபோரும் ஒரு சர்ஜன். அந்த சர்ஜன் அந்த அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் டெலஸ்கோப் வழியாக லேப்ராஸ்கோப்பினுடைய ஒரு இன்னொரு பரிமாணம் தான் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி. வித்தியாசமான பரிமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒரு ரோபோ அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் நிறைய நமக்கு பயன் இருக்குது. அறுவை சிகிச்சை கீஹோல் சர்ஜரியோட துளை அறுவை சிகிச்சை நோயாளிகளுக்கு வலி மிகவும் குறைவாக இருக்கும். ஏர்லி ரெக்கவரி, மிகவும் வேகமாக அவர்கள் வியாதியிலிருந்து வெளியே வந்துவிடுவார்கள், மிகவும் வேகமாக அவர்கள் வேலைக்கு பழையபடி செய்ய முடியும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்பது மிகவும் வேகமாக வளர்ந்தக்கூடிய ஒரு சிகிச்சை. இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு அறுவை மருத்துவமனையிலும் எப்படி லேப்ராஸ்கோப் என்கிற முறை வந்து வந்ததோ அதே மாதிரி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக மாறிவிடும்.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இந்த ரிகவரி டைம், ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம நார்மல் வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
2: ஒரு ஒரு அறுவை சிகிச்சையை பொறுத்தும், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய உடல் உறுப்பை பொறுத்தும் அறுவை சிகிச்சை பேஷண்டோட ரெக்கவரி டைம் மாறுது. பொதுவாக எலும்புகள் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை, கை கால் தொடை எலும்பு, இடுப்பு எலும்பு, இல்லை ஸ்பைன், இதெல்லாம் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்டோட ரெக்கவரி டைம் வந்து ஒரு போனோட ஹீலிங் டைம் சில வீக்ஸ் டு மந்த்ஸ். ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து என்ன அறுவை சிகிச்சை செய்தாலும் அவர்களால் மிகவும் வேகமாக வேலைக்கு செல்ல இயலாது. ஒரு எலும்புடைய ஆறும் தன்மை சில வாரங்கள் ஆகுது, அதனால் அவங்களால வெயிட் பேர் பண்ணக்கூடாது, வெயிட் ஃபுல்லாக ஊனக்கூடாதுனால லேட் ஆகும். மற்றபடி இப்போ வயிற்றில் ஏற்ப செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை, மார்பகத்தில், தொண்டையில் ஏற்படக்கூடிய சிகிச்சை, மூளையில் ஏற்பட அறுவை சிகிச்சைகள், கை கால்களில் ஏற்படக்கூடிய சதைகளில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள்லாம் பல சில நாட்களிலிருந்து சில வாரங்களிலே அவங்க இயற்கையான வாழ்க்கை முறைக்கும் இயல்பான வாழ்க்கை முறைக்கும் வந்துடுறாங்க. முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி கீஹோல் சர்ஜரி, இந்த லேப்ரோஸ்கோபிக், ரோபாட்டிக், ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியிலலாம் பேஷண்ட்டுக்கான ரெக்கவரி டைம் ஃபாஸ்ட், ஏன்னா வலி கம்மியாக இருக்குது, பெயின் கம்மியாக இருக்குது, இன்சிஷன் பெயினே இல்லை. ஊண்டு காம்ப்ளிகேஷன்னு சொல்லுவோம், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வயிற்றில் வெட்டு ஏற்படுத்தினாலோ இல்லை அதனுடைய கிருமி தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அதே ஒரு துளை அறுவை சிகிச்சையில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேஷண்ட்டோட ரெக்கவரி ரொம்ப வேகமாக இருக்குது, மிகவும் வேகமாக. நான் சொன்ன மாதிரி சிலலாம் அடுத்த நாளே வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை முறையில் அதெல்லாம் சில இடத்துல நடக்கவும் தான் செய்யுது. அறுவை சிகிச்சை முறையை பொறுத்து, அறுவை சிகிச்சை செய்யப்படக்கூடிய இடத்தை பொறுத்து அவர்களுடைய இயல்பையான வாழ்க்கை முறை ரெக்கவரி டைம் மாறுபடுது.
1: டாக்டர், ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது?
2: ஒரு ஒரு ஒரு எந்த விதமான நோயும் இல்லாத ஒரு நோயாளி, ஒரு சர்க்கரை நோய் இல்லை, ஒரு ஒரு இரத்த கொதிப்புன்ற ஒரு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ்லாம் இல்லை அப்படின்ற ஒரு சாதாரண நோயாளிகளுக்கு உடம்புகளோட உணவு கட்டுப்பாடுனா பொதுவாக ஒரு 6-8 மணி நேரம் அவங்க எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில மெத்தடில் கிளியர் ஃப்ளூயிட் ஸ்டில் 2 BT2 hours சொல்கிறாங்க. கிளியர் ஃப்ளூயிட் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிடுவாங்க. கன்வென்ஷனலாக ஜென்ரலாக வந்து நம்ம வந்து 6-8 மணி நேரம் நோயாளிகளை நாம் உணவு உண்ணாமல் இருக்க சொல்கிறோம், 6-8 hours. ரெண்டாவது, மிகவும் கடினமான, மிகவும் அதிகப்படியான எண்ணெய், மசாலா, கொழுப்பு, அதிக நேரம் செரிமானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இயல்பாக செயல்படக்கூடிய நம்மளோட சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி, இல்லை இடியாப்பம், இல்லை தோசை, தயிர் சாதம், அந்த மாதிரியான உணவு வகைகள் கொஞ்சம் கடுமையானதாக இருக்காது, பேஷண்ட்டுக்கும் ரெக்கவரியும் பேஷண்ட்டுக்கும் ஈஸியராக இருக்கும். ரெண்டாவது, ரொம்ப கடுமையான உணவுகள் மற்றும் அமிலத்தன்மையை வயிற்றில் கூட்டும், ஒரு ஒரு பிளாண்டான ஒரு உணவு வந்து அமிலத்தன்மையை கொஞ்சம் குறைக்கும். இயற்கையான உணவு, ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் 6-8 மணி நேரம் பட்டிருந்தால் கரெக்டாக இருக்கும். விஷயம், நம்ம காலையில் 6 மணிக்கு ஆப்ரேட் பண்ணுறோம்னா நைட் ஒரு 8-9 சாப்பிட சொல்கிறோம். 10 o'clock கிளியராக 10-10:30 கிளியர் ஃப்ளூயிட்ஸ், தண்ணி அந்த மாதிரி கிளியர் ஃப்ளூயிட்ஸ் குடிங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. ஜென்ரலாக மணிக்கு 6-7 மணிக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்னா ஆஸ் யூஷுவல் அவங்க தூக்கத்தில் நிறந்துக்கிற மாதிரி தான். அதோட சர்வை சிகிச்சை செய்து 4-5-6 hours நம்ம படிப்படி குடிக்க சொல்லிடுறோம், சாப்பிட சொல்லிடுறோம். அறுவை சிகிச்சையை பொறுத்து அது மாறுது. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு கடினமாகவே அது இருக்காது.
1: டாக்டர், இப்போது 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு பசிக்காதா?
2: இல்லை சார், பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை என்பது பொது மயக்க சிகிச்சையாக பண்றோம். அவங்க வந்து பேஷண்ட் வந்து அனஸ்தீசியா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவர்களுடைய உடம்பு முழுவதும் ஒரு மயக்க மருத்துவரின் மயக்க மருந்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவ்வாறு இருக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவருடைய மெட்டபாலிசம் ஒரு வளர்ச்சிதை மாற்றம்னா அதுவே ரொம்ப ரொம்ப கம்மியான நிலைமையில் இருக்கும். ஒரு ஒரு மனிதருக்கும் இயற்கையாகவே அவர்கள் உணவு உண்ணாத போது நம்ம லிவர்லேருந்து கிளைக்கோஜன்னு சொல்கிறோம், அந்த கிளைக்கோஜன் வந்து ஒரு ஆற்றலாக மாறக்கூடிய தன்மை இருக்குது, ஸ்டோர்டு கிளைக்கோஜன் உடம்புல. ரெண்டாவது, அறுவை சிகிச்சைக்கும் போது அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஊசி மூலமாக மருந்துகள் மற்றும் குளுக்கோஸ் செலுத்தப்பட்டு வரும். அதனால் அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு அதுவும் அவர்கள் இயல்பாக ஒரு ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்ஸே இல்லை. நம்ம தூங்கும்போது நமக்கு எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்காது. நடக்கும்போதோ ஒரு உடற்பயிற்சி செய்யும்போதோ படிக்கும்போதோ நடக்கும்போது ரெஸ்டில் இருக்கும்போது நம்ம எனர்ஜியும் கம்மி. அதே நேரத்தில் பசிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. பொது பல மணி நேரம் செய்யும்போது, அறுவை சிகிச்சை செய்யும்போது மயக்க மருந்துக்கு முன்னாடி ஆசிட் சப்ரஷன் சொல்லிட்டு நம்ம ரானிட்டிடின், பேண்டாப்ரோசோல் அந்த மாதிரியான வயிற்றினுடைய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் அளிக்கிறோம். அந்த மருந்துகள் என்ன பண்ணனா வயிற்றில் இருக்கிற அமிலமே சுரக்காத அளவுக்கு பார்த்துக்குது. இதனால் பொதுவாக பசி இருக்காது. சர்ஜரி முடித்த

0: சில மணி நேரங்கள் அவங்களுக்கு பசி வந்துடும், பசி வந்துடும். அதனால் அவங்க ரெண்டாவது சில மருந்துகள் கொஞ்சம் குமட்டல் ஏற்படுத்தும், மயக்க மருந்துகள். அதனால் பேஷண்ட்டுக்கு சாப்பிடணும் எண்ணமே தோணாது.
1: டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சையை முடித்த பிறகு எப்போ பேஷண்ட் வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்க?
0: உடற்பயிற்சி பொதுவாக நம்ம வந்து ஒரு எலும்பு மற்றும் முதுகெலும்பு இல்லை எலும்பு துறையை சார்ந்தாத அறுவை சிகிச்சைகளை ஏர்லி ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஒரு சர்ஜரி பண்ணால் ஒரு 4 to 6 hours பேஷண்ட் எழுந்து ஒரு சிறுநீரகம் கழிக்க வேண்டுமென்றால் அவர்களாகவே அவர்களை எழுந்து சென்று முடியும்னா அவங்களே போய் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு நீங்கள் தான் போகணும்னு சொல்கிறோம். ஸோ தே மஸ்ட் சீக்கிரமாக அவங்க நடக்க வைக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடிலாம் பயப்படுவோம், படுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கின் பின் பராமரிப்பு பிரிவில் நான் ஒரு செவிலியரின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவரினுடைய மேற்பார்வையில் இருக்கும்போது நோயாளியை சுயநிலைவு பெற்று விட்டாரா, அவர் தெளிவாக பேசுகிறாரா, அவருடைய இரத்த ஓட்டம் நாடி துடிப்பு மற்றும் ஆக்சிஜனேஷன் கூடிய இரத்தத்தினுடைய ஆக்சிஜன் அளவு சிறப்பாக இருக்கா எல்லாத்தையும் அவர் அதுக்கெல்லாம் ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது, அதை வச்சு தெளிவாக இருக்கிறாருன்னுக்கப்புறம் முதல்ல அவரை எழுந்து உட்காருங்க, அப்புறம் காலை கீழே வைங்க, நடந்து போங்கன்னு சொல்லி பாத்ரூம் போக வைக்கிறோம். அந்த மாதிரி ஏர்லி ரெக்கவரி வந்து சில மணி நேரங்களே ஏற்படுது. அன்றைக்கி சாயங்காலம் பார்க்கும்போது நீங்கள் எழுந்து நடந்தீங்களா, ஏர்லி ரெக்கவரி பண்ணால் பேஷண்ட் ஃபாஸ்ட்டாக நடக்க வச்சா சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவாங்க. அவர் எக்ஸசைஸ் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது சிறிய அறுவை சிகிச்சைகள் காலில் இல்லை இல்லைன்னா அவங்க அது சில நாட்கள்லேயே நார்மலாக வந்துடலாம். கொஞ்சம் வயிற்றில் ஓட்டப்போட்டில் ப்ரெஸ்கோபி பண்ணுறோம் இல்லை பண்ணும்போது ஒரு சில வாரங்கள் மருத்துவரின் அவர்களுடைய உடல்நிலைமை பொறுத்து அந்த காயத்தினுடைய தன்மையை பொறுத்து எவ்வாறு ஆறியிருக்கிறதை பொறுத்து ஒரு சில வாரங்களை இயற்கையான உடற்பயிற்சிக்கு வந்துடலாம். நடக்கிறதுங்கிறது ஒரு சில நாட்கள்லேயே இயற்கையாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க வேலைக்கே கூட போகலாம்.
2: இதுவரை அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: 1.4 மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சேவை மனப்பான்மையுடன் பொறுப்புகளை நேர்மையுடன் நிறைவேற்றினால் சமூகத்தில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தானிபத்ரி, கில்பான் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்கள் எதிரில் ஒருத்தர் வந்துட்டுருக்கார், ஆனால் அவங்க கூட நீங்கள் பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிறீங்க. ஏதோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம். அவரை பேசாமல் ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஃபோன் எடுத்து காதில் வராத ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு போகிறது, இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரி போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிற நபர் ஃபோன் பண்ணிட்டாங்க, அட்டன் பண்ணிட்டீங்க, எப்படி பேசுவீங்க? இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். கால் பண்ண நினைக்கிறவங்க 0442986008 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0442952054. வணக்கம், யாருங்க என்று பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ. ஓகே, அடுத்த முறை கிளியராக வாங்க நேயர்கள். நீங்கள் நான் அட்டன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. 044 அப்படிங்கிற இணைப்பு எண் போட்டு 2986008 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம், ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம்,
1: ஹலோ வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க சார்?
1: ரீல்ஸ் புத்தூர்ல இருந்து பேசுறோம்.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க சார். நீங்க என்ன சார் பண்ணுவீங்க இப்போ உங்க முன்னாடி ஒருத்தர் வராங்க, அவங்க கூட பேசக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன எப்படி இப்போ எப்படி அந்த நேரத்தை சமாளிச்சுட்டு போவீங்க?
1: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு அவங்கள பார்க்காத மாதிரி போற மாதிரி, அவங்கள
0: அப்படியே கண்டுக்காத மாதிரியே போயிடுவீங்க ஒரு போன் எடுத்து வச்சுட்டு?
1: கண்டுக்காத மாதிரியோ.
0: புதுசாக என்ன ட்ரிக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் சார். இதே மாதிரி புதுசாக என்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இன்னொரு ஐடியா கொடுங்க.
1: அப்படியே தலை குனிஞ்சு அவங்கள அப்படியே சும்மா அப்படியே பார்க்காத நம்ம பாட்டு போகிற மாதிரி
0: அப்படி.
1: அந்த மாதிரி.
0: ஓகே ஓகே சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, ஏன் அந்த லைன் அப்படி கேட்குதுன்னு தெரியலையே. வணக்கம் சார், கேட்குதுங்களா?
2: ஐயா வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யாருங்கன்னு பேசுறீங்க சார்?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மணி ஐயா?
0: நல்லா இருக்கேன் சார்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு இன்னொரு வாட்டி கேள்வி சொல்லுங்களேன்.
0: ஓகே, நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு போகும்பொழுது எதிரில் நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, ஆனால் அவர் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஏதோ உங்களுக்கும் அவருக்கு ஒரு சங்கடம், ஆனால் அவரை ஸ்கிப் பண்ணிட்டு எப்படி போவீங்க?
2: அது நல்லதுதான் ஐயா, அது வந்து தடித்த வார்த்தை ஒண்ணும் இல்லையே. அது வந்து ஒரு கான்வர்சேஷன பில்ட் பண்ணிறதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே அவங்க கூட பிரச்சனை இல்லை, சரி எதுக்கு திரும்ப பேசி பிரச்சனை இல்லை.
0: சரி சரி சரி சரி ஓகே. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
3: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க, யாருங்கிட்டு பேசுறீங்க சார்?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க, நல்லா இருக்கு சார், சொல்லுங்க சார்.
3: நான் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்காதவங்க எதுக்க வந்தா நான் கண்டு காணாம போயிட்டே இருப்பேன்.
0: அதான் எப்படின்னு சொல்றேன், பாக்காத மாதிரி போறதா, இல்ல போன் எடுத்து வச்சுட்டு அந்த டைம்ல இது பண்றதா, இல்ல வேற யாருன்னு கிட்ட
3: பேசுற மாதிரி இங்க கைபேசிய காதல் வச்சுட்டு நம்ம வாட்டிலேயே பாக்காத மாதிரி போயிட்டு இருப்பேன்.
0: போனே வரலன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க, ஆனா அது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. வேற ஏதாச்சும் நல்ல ட்ரிக்கு என்ன
3: சார்?
0: வேற ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் போனு பாக்குறது ஓகே, அது நம்ம அந்த டைம்ல சமாளிக்க பண்ணுவோம். இன்னும் வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலாமா?
3: வேற பண்ணலாம். நம்ம வந்து அந்த பக்கம் வந்தாங்கன்னா நம்ம இன்னொரு பக்கம் அடுத்த சைடு போயிட்டு இருக்க வேண்டியது.
0: ஓஹோ, அவர் இப்படி வந்தாருன்னா வேற ஆப்போசிட் சைடுல போயிட
3: வேண்டியதுதான். ஆப்போசிட் சைடுல போயிட்டு இருக்க வேண்டியதுதான்.
0: ஓகே ஓகே,
3: அவங்க எல்லாம் நம்ம பார்க்காம தவிர்க்கலாம்.

0: சரிங்க சார், சரிங்க சார். அது மாதிரி
1: வாய்ப்பு
0: நடந்திருக்கா?
1: கிடைச்சது. ஆ, நடந்திருக்கு சார், அது மாதிரி தான் நான் போயிருக்கேன்.
0: அப்படியே யூட்டன் அடிச்சிட வேண்டியதுதான் இல்ல?
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: ஓகேங்க சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருக்கு பேசுறீங்க? சொல்லுங்க சார். விவிஎஸ் கண்ணன் சார்,
2: எனக்கு எத்தனையோ இது எனக்கு நடந்திருக்கு, எனக்கு
0: எத்தனையோ முறை நடந்திருக்கா. ஆ, என்ன பண்ணுவீங்க அப்போ?
2: அண்ணன்
0: பையன்,
2: நம்ம எங்க அண்ணன் பையன், எங்க அண்ணன், அந்த மாதிரி இதுங்களே நாங்க நம்பி எதிர்க்க வரும்போது
0: சரி, எனக்கு எனக்கு நேரில் கிட்ட என்னன்னா, அந்த உறவு முறைகளை சொல்லாதீங்க, யாருன்னு சொல்லாதீங்க, சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு சொல்லாதீங்க, பேரை சொல்லாதீங்க. சொல்லுங்க சார்.
2: நான் பாட்டுக்கு சரி சாதாரணமா நான் பாட்டுக்கு இப்படி பாத்துட்டே போவேன். அவர் வாட்டுக்கு அந்த பக்கம் இருந்து, அவர் வாட்டுக்கு இந்த பக்கம் பாத்துட்டே போவாரு. நான் போய் அடுத்து போய் திரும்பி பாப்பேன், என்ன திரும்பி பாக்குறாரு அப்படின்னு.
0: ஏன் பாப்பீங்க?
2: அவரு திரும்பி பாப்பாரு, நானும் திரும்பி பாப்பேன்.
0: அதான் ஏன் பாப்பீங்க அதை சொல்லுங்க.
2: ஒரு பாசம் தான்,
0: பாசம் தான் இருந்தாலும் அந்த முரட்டு பிடிவாது வேற ஒரு பக்கம்.
2: அவங்க அவங்க எதிர்க்கு மட்டும் அந்த முரட்டு பெரிய பிடிவாதம தவிர, மத்தபடி தாண்டி போயிட்டு வந்து நம்மளுக்கு தெரியும், அவரு திரும்ப நானும் திரும்பி பாப்பா, பாக்கலாம் பாக்கலான்றத.
0: அப்ப ஸ்மைல் பண்ணுவீங்களா?
2: அதான் ரொம்ப தூரத்துல தான் போய் பாப்போம், கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரத்துல போய் பாப்போம், அது சிரிக்க தெரியாது இல்ல.
0: இருங்க, ஏன் திரும்பி பாப்பீங்க?
2: ஒரு பாசம் தான், என்ன நம்ம அண்ணன் இந்த மாதிரி வீட்டுக்கு போறோம், நம்ம பார்க்காம பேசாம போறோம்.
0: ஒரு படத்து சீன் மாதிரி நேர்ல போறப்ப அப்படியே திரும்பி போயிடுவீங்களா? கொஞ்சம் தூரம் போயிட்டு ரெண்டு பேரும் திரும்பி பாப்பீங்களா? கேட்டா பாசம் சொல்லுவீங்களா, வரட்டு கௌரவம்னு சொல்லுவீங்களா, என்ன சார் இது? ஓகே சார், நன்றி சார்,
2: நன்றி.

0: நேரம் 4:17 ஆயிற்றுக்கு. சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய குரலில் வைரமுத்தின் வரிகளை, ஆர் ரஹ்மான் இசையில் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். அடுத்த நேர் வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: பத்மாவதி மோகன் சாருக்கு வணக்கம்.
0: வணக்கம் பத்மாம்மா. டாபிக் தெரியல, நல்லா இருக்கிறேன். டாபிக் தெரியலம்மா?
1: தெரியும் சார்,
0: சொல்லுங்க.
1: நல்லாவீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா.
1: சரி சார், நான் வந்து நான் மாட்டுக்கு நேரம் போயினே இருப்பேன்.
0: போயினே இருப்பீங்க?
1: போயினே இருப்பேன். அவங்க வந்து என்னை பார்த்து பேச வந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், செல்போனை கால் பண்ணி காது வச்சுக்கினே போவேன்.
0: சரி, நீங்க இப்ப நீங்களாச்சும் சொல்லுங்க. செல்போன் இப்பதான் வந்துச்சு, நீங்க இருக்கிற காலம் இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட செல்போன் இப்பதான், நீங்க ஒரு 20 வருஷமா செல்போன் வச்சிருப்பீங்க.
1: ஆமா ஆமா.
0: அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அது சொல்லுங்க.
1: அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நான் மாட்டுல என்ன பொறுத்த வரைக்கும் சார், நான் வந்து ஆவாத இருந்தா கூட அவங்க பேச வந்தா நான் அதுக்கு பதில் பேசாத விட மாட்டேன். அப்படியே கொஞ்சம் உள்ள நானு
0: பேசிருவீங்க.
1: ஆமா, அதனால என்ன பண்ணுவோம், மட்டும் அவங்க மட்டும் வந்தாங்கன்னா யாருக்கு நான் மட்டும்
0: போவேன்.
1: அவங்க வந்து நம்ம எப்படி இருக்கேன்னு கேட்டாங்கன்னா, சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கிறேம்மா அப்படின்ட்டு நம்ம மட்டும் ஒதுங்கி போயிருங்க சார்,
0: பதில் சொல்லிட்டு போயினே இருப்பீங்க.
1: ஆமா, அப்புறம் என்ன சார் பண்றது, அப்புறம் அவங்களா வந்து பேச வராங்க.
0: கரெக்ட் தான், கரெக்ட் தான். என்னமா பண்றது,
1: நமக்கு வந்து மனசு கேட்காது. எங்க எப்பவுமே கேம் போனா அப்படியே சார்,
0: நல்ல விஷயமா, நல்ல விஷயமா.
1: அதுதான் சொல்லிட்டு நான் மட்டும் போகிறேன் இருக்கும் சார்.
0: சூப்பர் சூப்பர்மா.
1: சார்
0: சொல்லுங்க.
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டுமா, நீங்க சாப்பிட்டீங்களா?

0: மத்தியானம் சாயந்தரம் இப்ப காஃபி குடிக்கணும் நீங்க.
1: நானும் குடிக்கிறமா, நீங்களும் குடிங்க சரியா? சந்தோஷமா இருக்குமா? சரி மற்றொரு தொலைபேசி எண் 0442952054. வணக்கம், அடுத்த நேயர் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சுரேஷ் சர்மா சொல்லுங்க சார், நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்ப உங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கிறவங்க நேர்ல வந்தாங்கன்னா அவங்களை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கு சார், அதே சொல்றீங்க எல்லாரும்.
2: அதேதான் சொல்றேன் சார், காதுலயே போன் வச்சு இந்த காலம் ஆயுது, அப்பெல்லாம் போன் கிடையாது, நாங்க இருக்கும் போதெல்லாம் தூரத்துல நாங்க வரும்போதுல எதிரில் கிராஸ் பண்ணிடுவோம், லெஃப்ட் சைடில் ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போயிடுவோம். அது இல்லைனாக்கா பக்கத்தில் எதனா சந்தை இருந்தால் வேறு வழியில் போயிடுவோம், இல்லைனா பங்கா இல்லை எதனா வாங்க முடியாது இல்லைனா கூட வாங்கி தான் அவ்வளோ 10 ரூபா செலவு பண்ணிடுவோம், 2 ரூபா செலவு பண்ணி எதனா
1: வாங்கிக்கிறேன்.
2: போன பிறகு நாங்கள் ஆஸ் யூஷுவலாக வந்து வந்துடுவோம்.
1: ஆஸ் யூஷுவலாக வந்துருங்க. ஓகே சார், நன்றி சார்.
2: அவ்வளோதான்.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நேரம் 4:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 நாம பேசிட்டு இருக்கிற விஷயம், உங்களுக்கு சங்கடமான இல்ல சமீபமா நீங்க சண்டை போட்ட ஒரு நபர் உங்க எதிரில் வராங்க அப்படின்னா, ஏதோ ஃபங்க்ஷன்ல பாக்குறீங்க, ஏதோ ஒரு இடத்துல பாக்குறீங்க, அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி அவங்ககிட்ட பேசாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க, அதுக்கு என்னென்ன டெக்னிக்கெல்லாம் நீங்கள் கையாள்வீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். 0442986008 0442952054 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். வணக்கம். ஹலோ, யார் எங்கிட்டு பேசுறீங்க சொல்லுங்க சார்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க சார்.
2: எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கிறீங்க?
2: நீங்களும்
1: பேச மாட்டீங்க, சீக்கிரம் பேசுறதுக்கு வாழ்த்துக்கள் சார் ரெண்டு பேரும்.
2: அப்படி ஒரு நல்ல நாள் கிடைச்சா சந்தோஷம்
1: தான் சார். சரி, நான் இப்ப கேக்குறேங்க சார், நீங்க ஏன் சார் அதை ஸ்டார்ட் பண்ண கூடாது?
2: நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன் சார், ஆனா நம்ம கீழே இறங்கி போயிட்டோம்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க.
1: ஓ, அது வேற இடிக்குமா உங்களுக்கு?
2: அவன் கண்டிப்பா சொல்லுவாங்க இல்லையா? அதனால வந்து அந்த அதை தீர்த்து வைக்கணும்னாக்கா எப்படி சொல்றதுன்னா, ஒரு கூட இன்னொரு நண்பர் வந்து ரெண்டு பேரும் உட்கார வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா முடியும்.
1: ஓகே ஓகே ஓகேங்க சார்.
2: ஓகே
1: சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: திருமலை கொண்டு போடு விஸ்வநாதன் நான் பேசுறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
3: நாங்க வந்து அவரு வந்து பார்த்த, நான் பார்த்த உடனே, ஹலோ
1: கேக்குது கேக்குது சொல்லுங்க.
3: நான் பார்த்த உடனே தபதபன்னு ஓடுவேன்.
1: தபதபன்னு ஓடுவீங்க?
3: ஆமா. ஓடன உடனே பின்னால் அவர் தேதினு ஒருவர்.
1: அப்புறம்

0: அப்புறம் தேத்தின்னு வந்து அவரே வந்து என்னப்பா யா என்ன பாத்துட்டு வர உன்ன பாத்துட்டு வரலப்பா பின்னால என்ன அடிக்க தெத்திக்கு வராங்க
1: பாருப்பான்னு
0: யாரும் இல்லையே அப்பாடா நீ என்ன காப்பாத்தனப்பான்னு அப்படி ஒரு ஐஸ் வச்சிருவேன்.
1: ஓகே ஓகே சார், எப்படி எல்லாம் சமாளிக்கிறீங்க?
0: ஆமா அப்படியே ஒரு ஐஸ் வச்சு இப்படின்னா ஒரு காபி ஷாப்ல போயிட்டு காபி சாப்பிட வேண்டியதான், டிஃபன் ஷாப்ல போயிட்டு டிஃபன் சாப்பிட வேண்டியதான், வயிறு நாட்டா கட்ட வேண்டியதான்,
1: அப்புறம் காம்ப்ரமைஸ் தான். ஓகேங்க சார், ஓகேங்க சார்.
0: ஆமா நன்றி
1: நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அழகான பாடலை நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். திவாகர் கவிதா கோபி அவங்களுடைய குரலில், யுகபாரதியின் வரிகளில், டி இமான் இசையில், சீமராஜா திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்ம தூள்.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 4:30 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சமீபத்தில் சண்டை போட்ட ஒரு நபர், இல்லை உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபர் இப்போ சண்டை போட்டு சங்கடமாக இருக்கும் உங்களுக்கு, அவருக்கும் எதிரில் வந்தார் அப்படின்னா, அவரை பார்க்குற டைமில் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அவரை கடந்து போகிறதுக்கு அவரை ஃபேஸ் பண்ண முடியாமல் என்னெல்லாம் பண்ணுவீங்க, அதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 0442952054. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். நான் பேசுறது எனக்கே கேட்குது. இனிமேல் உங்கள் காலை நான் அட்டன் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரேடியோட வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 0442986008 மற்றொரு தொலைபேசி எண் 0442952554 இந்த தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: நான் கிண்டிலிருந்து விஜய்.
2: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
3: சார் என்ன சார் தலைப்பு?
2: இல்லைங்கம்மா, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கிறவங்க திடீர்னு உங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்துறீங்க, அவங்க கிட்ட பேசாம எப்படி ஸ்கிப் ஆகி போவீங்க, எதிரில் நேர் டு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்றப்போ
3: தலையை குனிஞ்சு போயிருங்க சார், கம்பெனி பேசாம.
2: தலைய குனிஞ்சிட்டு போவீங்களா? எதிர்த்து இப்படி மூஞ்ச பாத்துட்டு மாதிரி போக முடியாதுங்களா?
3: போனும் அப்புறம் அவங்க கிட்ட பேசணும்னு தோணும் சார்.
2: தோணும் வேற. அதனால பேசிட்டா என்ன?
3: அதனால தலைய குனிஞ்சிட்டு போயிருங்க சார்.
2: ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
4: வணக்கம்,
2: சொல்லுங்க யாருக்குன்னு பேசுறீங்கம்மா?
4: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: முருகன் சார் சொல்லுங்க சார்.
4: சார் நலம் இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கு சார். ரொம்ப நாளைக்கு சார் உங்ககிட்ட பேசுறீங்கதான்
2: சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு. மகிழ்ச்சி சார், எனக்கும் மகிழ்ச்சி சார். ஆனா பேச கஷ்டப்படுறவங்க கிட்ட எப்படி சார் பேசுவீங்க நீங்க, அதை சொல்லுங்க சார். டாபிக் அதான் போயிட்டு இருக்கு நம்ம.
4: ஆமா ஆமா சார், பேச கஷ்டப்படுறவங்க எப்படி பேசுவோம்டா அவங்களுக்கு? நம்ம கொஞ்சம் அமைதியா பேசணும் சார், வேகமா பேசக்கூடாது.
2: அப்படி இல்லைங்க சார், அப்படி இல்லைங்க சார். ஒருத்தர் மேல வருத்தமா இருப்பீங்க, அவங்க கிட்ட நீங்க எதிரில பாக்குறப்போ ரெண்டு பேருமே பேசுறது கொஞ்சம் சங்கடப்படுவீங்க, அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நீங்களே பேசிருவீங்க. சூப்பர் சார்.
4: ஒருத்தவங்க இறங்கி போனோம் சார், ரெண்டு பேருமே
2: பிரச்சனை என்ன, யாரு இறங்கி போறதுன்னு தானே சார் பிரச்சனைய? நான் மட்டும் இறங்கி போனோம் அப்படின்றாங்க.
4: நீங்க
2: அதெல்லாம் பாக்க மாட்டீங்க.
4: அவங்களுக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்த பரவாயில்ல.

0: இருக்கும் பரவாயில்ல பேசுறாங்களே அப்படின்னு ஒரு அவங்களும் அதே மாதிரி மனம் வருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓஹோ மனம் வருந்து
0: அவங்களே எப்படி இறங்கிட்டா நம்ம பேசினா என்ன இருக்கு, நம்மள இப்ப நல்லா பேசுவோமே அப்படின்னு நினைப்பாங்க சார். அதுதான் ஏதோ கேம்பஸ் நம்ம பேசி பேசினால அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க சார். அதெல்லாம்
1: அப்படின்றீங்க?
0: இது வீட்டுல இருந்தே எடுத்துக்கலாமே அதுக்கு சார். எங்க அப்பா எல்லாம் வந்து இந்த சண்டை ஓட்டுருவாரு, நான் பேச மாட்டேன். சரி நம்ம அப்பா தானே அப்படின்னு போகும்போது அவர்கிட்ட பேசினா அதோட அவரும் பேசிடுவாரு. ஏன்னா வீட்லயே நடக்கும் வெளியிலயே நடக்கும் சார். சின்ன மாதிரி பேசுறவங்க படிக்கணும் சொல்லலாம்.
1: இப்போ நான் கேள்வி அப்படியே மாத்துறேங்க சார். அதாவது இது மாதிரி சங்கடமா பேசாத இருந்தும் கிட்ட எப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கறதுதான் அடுத்து வர நேயர்கள் சொல்ல போறீங்க. 0444-2986-0038 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். 0444-2952-0554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அதாவது ஏதோ ஒரு சண்டையில் ஒருத்தர் கூட பேசாமல் இருந்திருப்பீங்க இருப்பீங்க, ஆனால் அவங்க எதிரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ இல்லை வெளியிலையோ எங்கேயோ பார்க்குறீங்க. பேசக்கூடாதுன்னு மனசில் பேசணும்னு மனசில் வச்சுக்கும், ஆனால் இந்த ஒரு வரட்டு கௌரவமும் நம்மளை தடுக்கும். அதையும் மீறி எப்படி அந்த திரும்ப பேச ஆரம்பிச்சிங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பேச ஆரம்பித்தாங்களா இல்லை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்களா, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம். ஹலோ,
0: மாலை வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க சார். நண்பரே,
0: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: சூப்பரா தான் இருக்குது சார்.
1: ஸ்டாப், விஷயத்த சொல்லுங்க.
0: சண்டை போட்டாலும் சார்,
1: விஷயத்த சொல்லுங்க.
0: சண்டை போட்டாலும் என் நேர்ல அவரு வந்தாக்கா பேசதா இருக்கணும் சார்.
1: எப்படி மறக்க முடியும்
0: சார்?
1: உங்களுக்கு எப்படி நடந்தது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க.
0: நடந்து எங்களுக்கு பக்கத்து வீட்லயே ஒரு பிரச்சனை சார், உங்களால பேசாதோம். ஒரு வீட்டுல நமக்கு கல்யாணம் நடக்குது, பையனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா பண்ண முடியும். அவன் கூப்பிட்டுதான் வரணும் சார்.
1: அப்படின்றீங்க?
0: பையனுக்கு நல்ல கறி வச்சுக்கிறேன், வாங்கப்பா. பேசதா இருக்கணும் சார், பேசாத இருக்க கூடாது சார்.
1: அடுத்ததா ஒரு அழகான பாடல், ஸ்ரீனிவாஸ் சுஜாதா அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து இன்னர்களில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், உயிரே திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 4:44 ஆயிட்டிருக்கு. இப்போ பிரெயின்போர் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சமீபத்தில் சண்டையாக நடந்த ஒருத்தரை மீட் பண்ணும்பொழுது அந்த அவர்கிட்ட பேசாமல் இருக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, அதையும் மீறி உங்கள் ரெண்டு பேரும் எப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க, யார் விட்டு கொடுத்தது, யார் பேச ஆரம்பித்தது, அதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். 0442986008 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 0442952054. வணக்கம், ஹலோ ஹலோ, லைனில் இருக்கிறீங்க?
1: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். யார் சார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் சார்.
1: சார் அப்படிதான் இருந்து சார், தம்பி வீட்டில் பேசாம இருந்தாங்க.
0: சரி,
1: சின்ன ஈகோ பிரச்சனை தான்.
0: ஆ, ஈகோ பிரச்சனை.
1: 5 மாசம் முன்னாடி இறந்த பிறகு ரொம்ப ஃபீல் பண்றேன் சார்.
0: என்னாச்சுங்க சார்?
1: 5 மாசம் முன்னாடி டெத் ஆகிதான் சார்.
0: ஓ இல்லை, இப்போ இருந்து
1: டெத் ஆகிற அன்னைக்கு கூட இந்த ஃபிளாட் படத்தில் நான் இருக்கிறேன், அந்த ஃபிளாட் படத்தில் அவன் இருக்கிறான், அவன் ஏதோ சொல்ல வந்தா நான் அவாய்ட் பண்ணி போனான் மாதிரி இருந்ததுக்கப்புறம் ஒரு அறவுரில் எனக்கு தகவல் வரும்போது எல்லாம் ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டேன். நான் ரொம்ப ஃபீல்
0: பண்ணுறேன். இருக்கிறப்போ நம்ம பேசாமல் போயிட்டோமேன்னு ஒரு வருத்தம் இருக்கு உங்களுக்கு?
1: வருத்தம். கைப்பூச்சி நடந்தவன், நம்ம கைப்பூச்சி வந்தவன், அவன் என்ன சொல்ல வந்தா நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஆகாம போயிட்டுவேன். அதுக்கப்புறம் இப்ப யாருக்குமே அதை பண்றதே இல்லை சார். எதிர்ல வந்தாலும் சரி, நம்ம வீடு இருந்தாலும் வணக்கமா சொல்லிட்டு போகுது சார். ஒரு புண் புண் சிரிப்போட போயிருது.
0: புண் சிரிப்போட பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க சார், நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: மாதவரம் செல்வராஜ்.
0: சொல்லுங்க செல்வராஜ் சார்.
2: சண்டை போடுங்கன்னா அவனா பேசுனா பேசணும், தவிர நானா பேச மாட்டேன்.
0: நீங்களா பேச மாட்டீங்க, யாரா இருந்தாலும்?
2: யாரா இருந்தாலும்
0: எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுங்க? ஏதாவது ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா
2: அவள நான் பேசாம போயிடுவேன்.
0: பேசாம போயிடுவீங்க.
2: அவனா பேசுனா பேசணும், தவிர நம்மளா பேச தன்மானம் உதைக்கல. நம்மள
0: தன்மானம் உதைக்கல, அதை ஓவர் கம் பண்றது அது எப்படி சார்? அதை மீறி வர்றதுக்கு ஏதாச்சும் எதிரி யோசிச்சிருக்கீங்களா சார்?
2: மீறியே
0: அதையும் தாண்டி பேசுறதுக்கு எப்பாச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? பேசலன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்களான்னு
2: கேட்குறேன்.
0: அதான் அந்த வைராக்கியத்தையே நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணாம பேசிதான் பார்ப்போமே
2: அப்படின்னு.
0: இதுவரையும் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0442986008 இந்த நம்பருக்கு கூப்பிடலாம். இன்னொரு தொலைபேசி எண் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட பேசணும்னு நினச்சாரு, நான் கொஞ்சம் கண்டுக்காமல் பேசாமல் போயிட்டேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வருது, அவர் இல்லைன்ட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நேயர் ஒருத்தர். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
0: சொல்லுங்கள், யாருங்க இருந்து பேசுகிறீங்கம்மா?
3: I don't want to mention my name ma, so it's Chennai-la irundhu call panren.
0: Solunga solunga.
3: Actually vandu it's a small incident veetukulliye dhaan, so it's avanga dhaan thappu pannanga, but pesama irundanga naangalum pesama irundhom, but enakku oru problem, severe problem, na vandu hospital admit pannirundhen. ஸோ என்னோட கிட்டு கிட்ட எல்லாம் வந்து அவ என்னோட பொண்ணுக்கு அது இட்ஸ் அ க்ரூஷியல் டைம். ஸோ அந்த எக்ஸாம் எழுதினாட்டும் அவளோட லைஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ தேவர் சைட் உங்க அம்மா சாக கிடக்குறாங்க, நீ எல்லாம் என்னத்துக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் எப்படி போய் பேச முடியும்?
0: ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சதுமா, உங்க உணர்வுகளையும் புரிஞ்சுக்க முடியுதுமா, நன்றி.
3: அவங்களே தப்பு பண்ணிட்டு பட் அவங்க ரைட்ன்ற மாதிரி நடக்கும்போது நாமே விட்டு கொடுக்கணும்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, இந்த இந்த விஷயத்தோட வீரியம் புரியுதுமா. ஈகோனால நடக்கிற பிரச்சனைகள்ல அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா உங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறோமா, நன்றி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். மனோ சுஜாதாங்களுடைய குரலில் வைரமுத்து நரிகளை யார் ரஹ்மான் இசையில் முத்து திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: பேசாத உறவுகள்கிட்ட நண்பர்கள்கிட்ட எப்படி பேசுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிச்சயமாக அந்த ஒரு ஈகோனால ஒரு பிரச்சனைனா அதை தாண்டி நாமளே அதுக்கு பேச முன்னெடுக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.
1: பல்டி பக்கிற டர்ல உடன பல்தே வருல்டு மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருல உடன பல்தே.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாஜ் டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தாடிபத்ரி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு

0: கும்பமேடை நிகழ்ச்சியில் நம்ம திரை இசை பாடல்களை கேட்கும் பொழுது ஏதோ மனசு வந்து ரொம்ப லேசாகிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? சில பாடல்கள் கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி நிச்சயம் இருக்கும். அந்த மாதிரி திரை இசை பாடல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரை இசை பாடல். எஸ், வணக்கம் ரெயின்போ.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். குடியிருந்த கோயில் பத்துல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு
0: பாடலாமே சார். அப்படியே
1: அந்த பாட்டு மேடம்
0: பாடலாமே. என்ன
1: பாடலாம் மேடம்?
0: பாடலாமே.
1: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வைகள் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி. எஸ், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் பார்த்திபன். பார்த்திபன் சார் சொல்லுங்க சார்.
2: நலமா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம். ரெண்டு பாட்டு மேடம். ஒன்னு வந்து மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் மாற நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுற்றது என்று அந்த பாட்டு ஓடும் மேடம். வந்து அழகு மலராட அபிநயங்கள் தீர தினம் உடந்து தினம் உருந்தது அந்த பாட்டு மேடம்.
0: நன்றி நன்றி சார். எஸ், உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற திரை இசை பாடல் அதை தான் கேட்டிருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் ரேகா அம்மா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் ரதி பாலாஜி.
0: சொல்லுங்கம்மா.
3: எனக்கு வந்து இந்த ஆடியில இருந்த 60 வரை பாடத்துல இருந்து ஆண் பிள்ளை என்றாலும் தான் பிள்ளை தானோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க சின்ன பசங்கள.
0: சரி,
3: அந்த பாட்டு புரிய அந்த பாட்டு என் வாழ்க்கையில நல்லா
0: பொருந்தி இருக்க மாதிரி பாக்குறீங்க?
3: பொருந்தி இருக்குது. இன்னொன்னு வந்து கண்ணீர் அந்த மனிதர் முன்னே வைத்தா திரு காதில்லாத மனிதர் முன்னே பாடல் இசைத்தா அந்த பாட்டு.
0: சிறப்புங்கம்மா, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம். சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
4: ரெண்டும் சேடு சாங் தான் சொல்லுவேன். ஒன்னு வந்து சோதனை மேல் சோதனை போது மடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றார் தாங்காது பூமி. இன்னொரு பாட்டு வந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே பார்வென்றால் போராடும் போர்க்களமே. ரெண்டு பாட்டு என் வாழ்க்கையை ஒத்து போவோம் மேடம்.
0: தத்துவ பாடல்கள் இல்லையா? அதுல சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை, அதாவது வாழ்க்கையை எப்படி நாம வந்து நடை போட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: நான் திருப்பதியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
5: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேம்மா. என்ன பொறுத்தல வந்து இது பாமாவிசில வரும் பாருங்க, ஆணிமுத்து வாங்கி வந்து ஆவணி வீதியிலே.
6: ஆணிமுத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழுகைக்கு எண்ணி வைத்த எண்ணி வைத்து சொல்றமா. அதாவது அந்த கூட்டு குடும்பத்தை பாத்தீங்களா, அது எங்கிட்ட பொருள் பொருத்தமா. எங்க வீட்டுல நாங்க அண்ணன் தம்பி ஒன்னா இருக்கிறோம். எங்க குடும்பமே எங்க, அதாவது நாங்க அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, எங்க பசங்களும் ஒன்றோட ஒன்னா இருக்கமா. அது பேச வரப்ப அந்த பாட்டு எனக்கு இன்னும் பொருந்தமா.
0: ஓ, ரொம்ப அழகு சார், சிறப்பு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? எஸ், உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற ஒரு திரை இசை பாடல் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ரொம்ப அழகா பாடிட்டும் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்துமா? கலா மேடம் சொல்லுங்க. சரி, பிடிச்ச பாட்டை விட உங்க வாழ்க்கையோட பொருந்தி போற பாட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நன்றிங்கம்மா. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து?
7: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்து கணேசன் பேசுங்க. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
7: அவங்க அடிக்கிற வயல ஆடு மாச்சுட்டாங்க
0: சொல்லுங்க சார்.
7: அதாவது கேட்டே கொண்டு போய் நான் படிக்கல, காய்தா போய் படிக்க விடலங்க, கொண்டு போய் பண்ணிக்க விட்டாங்க. 5 வயசுலயே கொண்டு போய் ஆடு மாய்க்க விட்டாங்க.
0: சரி,
7: அதனால எனக்கு அந்த பாட்டை கேட்டாலுமே அழுக வருங்க. ஏன்னா படிக்கிற வயசுல விளையாடுற வயசுல கொண்டு போய் விட்டாங்க. அப்படியே பெத்து எடுத்து

0: என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தா என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டா அப்படிங்கிற பாட்டு எனக்கு கேட்டாலுமே அருள் வருங்க.
1: நன்றி நன்றி சார். சில பாடல்கள் வந்து மகிழ்ச்சியான நினைவுகளையும் சில பாடல்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த சோகமான பக்கங்களையும் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தங்கமகன் திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர், குரலில் தனுஷ், வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், இசையில் பாடல் கேட்டு நினைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 5:13:15 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற திரை இசை பாடல், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ருத்ராஜன் காந்திபுரத்துல பேசுறோம்.
0: சொல்லுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? ஹலோ. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடலாமா? கம்மி பண்ணியாச்சா? சூப்பர். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: ருத்ராஜன்.
0: ருத்ராஜன் சொல்லுங்க. என்ன என்ன

0: பாடல் ருத்ராஜன், உங்க வாழ்க்கையோட பொருந்தி போகிற ஒரு பாடல், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: அது வந்து கடவுள் பாடல் தான். காந்தார பாட்டுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காந்தார பாட்டு வந்து பார்க்கும் போது எனக்கு அது புத்தில இந்த என்னுள்ளே என்று மாள் பவானின்னு ஒரு பாட்டு வருங்க.
0: சரியா? அந்த அந்த பாடல் சொல்றீங்க, சிறப்பு சிறப்பு, நன்றி, வணக்கம். எஸ், உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை அது வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான சோகமான ஒரு நினைவுகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு பாடலாக கூட அமைந்திருக்க வாய்ப்புண்டு. எஸ், தொடர்ந்து நாம் பேசுவோம். என் கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. கேட்டு நைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ளு.

இன்று முதல் நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் வழங்கும் ஆளுமை சிறக்க தரமான சிகிச்சை அனைவருக்குமான சேவை.

0: நேரம் 5:15:26 ஆயிற்றுக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற திரை இசை பாடல்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், நான் முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டெய்லர்.
0: சொல்லுங்க சார்.
1: ஆ மேடம், எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில பொருந்தி வர மாதிரி ஒரு சாங் எதுன்னா, படிக்காதவன் படம். நானும் படிக்கல. அடுத்தது நல்ல ஒரு சிச்சுவேஷன், சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பாட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி, நாளும் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு, கண்மணி ஏன் கண்மணி, பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தேன், பால குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துடடி.
0: நன்றி நன்றி நன்றிங்க சார். வணக்கம் ரெயின்போ. எஸ், தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் நீட்டி மோகன் குரலில், கபிலனின் வரிகளில், ஏ ரஹ்மானின் இசையில், ஐ திரைப்படத்திற்காக.

0: வைப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். நேரம் 5:22 ஆயிட்டிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற ஒரு திரைப்பட பாடல், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, உங்கள் வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு பாடலை நீங்கள் பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986-00-38 இல்லைனா 2952-55-54. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: லைன் கேட்டதே பெரிய மகிழ்ச்சி மேடம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளிமலை இருந்து சந்திரபாபு பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: எனக்கு, நான் வந்து பிலோ ஆவரேஜ் பையன், இது ஃபைனான்சியலி. அப்போ வந்து நான் சின்ன வயசுல ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டு வந்து அது நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகி இப்ப ஹாப்பியா
1: இருக்கிறேன்.
2: அந்த பாட்டு என்னன்னு
1: சொல்லலாமா? சொல்லலாம், பாடலாமே.
2: ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
1: சூப்பர் சூப்பர்.
2: பாட்டு அடிக்கடி பாடுவோம் மேடம். நானே இப்ப அதே மாதிரி நான் பி முடிச்சிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ஜினியர் ஆயிட்டு
1: வாழ்க்கை அப்படிங்கறது வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒளிமயமா தான் மாறும் நிச்சயமா. வணக்கம் ரெயின் போயார், இங்க இருந்து?
3: வணக்கம். பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி
3: இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வைரமுத்து சார் அபியும் நானும் படத்துல இருந்து வா வா என் தேவதை எழுந்திருப்பாரு. இந்த பாட்டு கேட்கும் போது ஏதாச்சும் நம்ம பொண்ணுக்காக எழுந்திருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகும். சமயம் அந்த நியூஸ்க்குலாம் அவரு மது பாலகிருஷ்ணன் பாடியிருப்பாரு. வா வா என் தேவ

0: ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு எனக்கு.
1: ரொம்ப அழகு. நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் நிச்சயமா நம்ம பெண் குழந்தைக்காகவே எழுதின பாட்டா தான் நினைச்சு அதை ரசிக்கக்கூடிய ஒரு சூழல்.
0: இது எழுதணும்னா வித்யாசாகர் கம்போஸ் பண்ணும் போது ரொம்ப ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டாராம். என்ன வரிகள்ங்க, ஆனா அவர் சொன்ன பிள்ளையா வித்யாசாகர் வேறு முக்கிட்ட ஒரு பெண் குழந்தை பெற்று இருந்தாதான் இவ்வளவு இன்பம் தெரியும். ஆனா உங்களுக்கு பெண் குழந்தை கிடையாது, ரெண்டும் பையன் தானே. கவிஞருக்கு எந்த பாடல் அவர் சூப்பரா சொன்னார் அந்த ஸ்லாங்ல.
1: ரொம்ப அழகா பாடுறீங்க சார்.
0: கண்டிப்பா நல்லதுங்க. நன்றி
1: நன்றி நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
2: என்ன
1: பாடல் கொண்டு வந்திருக்கீங்க?
2: ரெண்டு பாட்டுமா?
1: சரி.

0: மயக்கம் தெளிந்து விடும். அப்புறம் வந்து பூமி கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன், மதுர வீரம் பொம்மி போல, சேலையோட நூல் போல, சேர்ந்திருக்கும் சொந்தந்தா, திருமாலும் சொற்கரும் சேர்ந்து தேடி தந்த சொந்தந்தா, மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு தென்மந்தா. மூச்சு வாங்குதுமா
1: தேவிகாமா, ரொம்ப அழகா.
0: ரெண்டு பாட்டும் எனக்கு பொருத்தமா இருக்கும், அது எப்பவுமே நான் விரும்பி பாடுவேன்.
1: பாடுவீங்க, ரொம்ப ரொம்ப அழகா பாடுனீங்கம்மா. இப்பயும் வாழ்த்துக்கள்மா. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம், ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேங்க மேம். என்னோட வந்து எனக்கு இந்த பூவை பூச்சோட படம் இருக்கு
1: இல்லைங்களா,
2: அந்த பாட்டு, அந்த படம். ஏன்னா எங்க பாட்டி நாங்கெல்லாம் எப்ப லீவு போறோம்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, எதிர்பார்த்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அந்த பழைய ஞாபகம் வந்து ட்ரெஸ் அது இதுன்னு வச்சுட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நேரம் இங்க இருக்கீங்க, நாளைக்கு நேரம் ஊருக்கு போயிடுவீங்க, லீவு முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பாட்டு. அந்த படம் தான் வாழ்க்கையில ஒட்டு போகும்.
1: ரொம்ப அழகா அப்படி படமாவே சொல்லிட்டீங்க.
2: பூச்சூடவா ஊவே பூச்சூடவா
1: என் நெஞ்சில்
2: மறந்து போச்சு
1: பாட்டு.

0: இந்த வரி பாருங்களேன், பார்த்து பார்த்து கண்கள் பூத்து இல்லையா, எப்ப வருவாங்க, ஆமா பேரம் பேத்தி எப்ப வீட்டுக்கு வருவாங்க, அப்படி அந்த அந்த ஒரு ஏக்கத்தோட பார்க்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்குல்ல, ரொம்ப அழகா வந்து உங்க வாழ்க்கையோட
1: ஞாபகம் பத்மினி பாட்டி மாதிரிதான் இருப்பாங்க, அதனால அந்த ஞாபகம் தான் வருதுங்க மேம்.
0: ரொம்ப அழகா ரொம்ப அழகுமா.
1: சைக்கிள்ல லீவ்ல அந்த நதியா மேம் சைக்கிள் எல்லாம் சுத்தி வருவாங்களா, அதெல்லாம் நாங்களும் பண்ணணும் லூட்டி, அதனால எங்களுக்காகவே அந்த படம் எடுத்த மாதிரியே இருக்கும்
0: பாருங்களேன்.
1: அந்த பிள்ளைங்களோட எல்லாம் சைக்கிள் சுத்தி எல்லாம் கத்துக்கிட்டு எல்லாரும் ஊரை சுத்தி காட்டுறது. இந்த குயில் பாடும் பாட்டு கேக்குதா, தம்பிகளே தங்கைகளே தேரில் என்னை ஏற்றுங்கள், அந்த மாதிரி அந்த பாட்டெல்லாம்
0: போங்க அப்படியே அந்த காலத்துக்கே எல்லாரையும் கொண்டு போயிட்டீங்க, ரொம்ப அழகுமா. நன்றி, நன்றிங்கம்மா. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: கும்பகோணத்திலிருந்து மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மேடம், அரங்கேற்றங்கிற படத்துல இருந்து மூத்தவள் கொடுத்தா

காவு உடை வளர்த்த தெய்வம் தந்தால் ஆவணம் என்ன கண்ணையே கேட்டு தரும்

ரொம்ப ரொம்ப அழகா சார், ரொம்ப அழகா பாடிட்டீங்க, நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம், நிறைய நேயர்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கெத்து திரைப்படத்திலிருந்து பாடல் ஹரிச்சரண் மற்றும் சாஷா திருப்பதி, குரலில் தாமரையின், வரிகளில் ஹாரி ஜெயராஜன், இசையில் அதற்கு முன்பு.

0: நேரம் 5:36 17 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற திரைப்பட பாடல், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து நாம் பேசலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். எஃப்எம் மேடையில் என்ன தலைப்பு
0: சார்? இன்னைக்கு வந்து உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற ஒரு திரைப்பட பாடல்.
1: என்னுடைய வாழ்க்கையோடு பொருந்தி போற திரைப்பட பாடல் சட்டுன்னு சொல்ல முடியல. எல்லா பாட்டும் கேட்டுட்டு தான்
0: இருக்கும். எல்லாம் பாட்டும் வணக்கம்.
2: என்னுடைய வாழ்க்கையோட பொருந்தி போகக்கூடிய ஒரு திரைப்பட பாடல் நான் குறிப்பிடணும் அப்படின்னா, இந்த அழகிய தமிழ் மகன் ஒரு படம் இருக்குல்ல மேம், அதுல வந்து எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு, அதுல மாணவன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை, கடல் போல் மலை போல் காற்றை போல் பூமி போல் நீ பெருமை சேரடா, இறந்தோம் பிறந்தோம் சென்றோம் என்று உன் வாழ்க்கை தூக்கி போடடா. மாணவன் மனது வைத்தால் அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உத்வேகம் தரக்கூடிய ஒரு வரி. அது ரொம்ப பொருந்தி போகும் மேம். எல்லா வரிகளுமே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, இந்த இந்த வேர்வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே. அந்த பாடு வியர்வை சிந்தி நம்ம உழைக்கிறோம், அந்த வியர்வைக்கு கூட அந்த ஒரு வெற்றி அப்படின்ட்டு ஒரு பேர் நம்ம கொடுக்கறோம்.
0: கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு இல்லையா? நிச்சயமா.
2: அதனால அது கேட்கும் பொழுது ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே வரும். அண்ட் இந்த பாட்டு வந்து என்னுடைய லைஃப்ல எப்பொழுதுமே பொருந்தி போகக்கூடிய ஒரு பாட்டுன்னு நான் கருதுறேன்
0: மேம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: திருமதி குண்டுமேடி.
0: சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து பாடல் வந்து வாழைப்பழம் தோல் உரிச்சு பானையில ஊற வச்சு பாலாட்டும், ஐயோ தேனாட்டும், மூக்குலதா வாட வரும் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்புன்னு ஏறுது.
0: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார்.
4: எனக்கு பொருந்துற பாட்டுனா, ஏறு வந்த பாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தா நேசம் சில மாறும், சிந்தினேன் சத்தம் சிந்தினேன் யாரோ நீதானோ. அந்த பாட்டுதான் மேடம். நல்லா இருக்கா பாட்டு?
0: நல்லா இருக்கு சார். நன்றிங்க சார்.

0: ஏஸ் உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற திரை இசை பாடல் இதுதான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். சில பாடல்கள் நம்ம வந்து சோகமாக இருக்கும் பொழுது நம்ம அப்படியே தட்டி எழுப்பி அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வை தரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். சில பாடல்கள் வந்து நம்ம சோகமாக இருக்கும் பொழுது அந்த சோகத்திலிருந்து மாற்றி மகிழ்ச்சியான மனநிலைக்கு வந்து கொண்டு போகும். இன்னொன்று, நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்கும் பொழுது அந்த மனநிலையை அப்படியே தக்க வைத்துக் கொள்கிற மாதிரியான பாடல்கள் இருக்கும். இப்படி பாடல்கள் பிடிக்காதவங்களே நிச்சயமாக இருக்க முடியாது. எல்லா பாடலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம மனசை நிச்சயமாக தொட்டு இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற ஒரு திரை இசை பாடல். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், எர்ணாகுளம் இருந்து மாலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம்.
1: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது என்று, ஆசை பிறந்தது அன்று யாவும் நடந்தது என்று. அந்த பாட்டு மேடம், நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். 57 வயசு ஆகுது, பேர பிள்ளைங்க பேச்சு எல்லாம் கூட இருக்கேன். அதனால எனக்கு அந்த பாட்டு பொருத்தமானது மேடம்.
0: நன்றி, நன்றிங்க மேடம். தொடர்ந்து நாம பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். தெரி திரைப்படத்திலிருந்து விஜய் மற்றும் நீட்டி மோகன் குரலில், கபிலனின் வரிகளில் ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு நைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமது உள்ளது.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லாக்கு.

0: நேரம் 5:46 ஆயிற்றுக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி போகிற ஒரு திரைப்பட பாடல், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எஸ், எங்க கூட பேசணும். உங்கள் விருப்ப பாடலை உங்கள் மனதிற்கு நெருக்கமான, உங்கள் வாழ்க்கையோடு பொருந்தி இருக்கக்கூடிய பாடல் நீங்கள் பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986-00-38 இல்லைனா 2952-0554. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சிவா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: பழனியிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடான்ற பாடல் தான் என்னோட குடும்பத்திலேயே சிம்மான பாடல் மேடம்.
0: நன்றி, நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். வணக்கம் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசந்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் பாடி நின்றால் ஓடுவதெங்கே. நன்றி, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன்.
0: நன்றி, நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: எஸ், வந்த துன்பம் எது என்றாலும் அது வாடி நின்றால் ஓடுவதில்லை. இல்லை, ரொம்ப அற்புதமான வரி, பல பேருக்கு ரொம்ப ஒரு பிடித்த பாடலாக, அவங்க வாழ்க்கையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக அது வந்து நிச்சயம் அமைந்திருக்கும். தொடர்ந்து நாம் பேசலாம். அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல், குரலில் யுகபாரதியின் வரிகளில் டி மானின் இசையில், வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 5:52 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையோடு பொருந்து போகிற திரை இசை பாடல் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். எஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக நீங்கள் வந்து பேசணும், உங்களுடைய பாடலை எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986000038 இல்லைனா 2952055544. வணக்கம். எஸ், நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப அழகாக நம்ம நேயர்கள் வந்து பாடினாங்க. வாழ்க்கையோடு எப்படி அது வந்து பொருந்தி போச்சு அப்படிங்கிற அனுபவத்தையும் வந்து ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க. எல்லாருடைய நினைவுக்கும் முதல்ல நம்ம சோகமாக இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே முதல்ல நினைவிற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேசின நேயர் சொன்ன மாதிரி, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் அது வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஐயோ கஷ்டம் வந்துருச்சே, துன்பம் வந்துருச்சே அப்படின்னு நம்ம வாடி நின்னோம் அப்படின்னா நிச்சயமா அது மறைஞ்சு போகாது. அதையும் தாண்டி நம்ம வெளியில வரக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வந்து ஏற்படணும் அப்படின்னு இந்த பாடலையும் நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் கொடுப்பதற்கான ஒரு வரிகளா வச்சிருப்பாங்க. கவிஞர் வாலி அவர்களுக்கும் அவர்களுடைய பாதையை மாற்றுவதற்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாடல் இது. பல பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமா அமைந்த பாடல் இது அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். சொல்லுங்க.
1: வியாசார் பாடியில இருந்து சஞ்சய் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: உன்னாலே உன்னாலே அந்த படத்துல இருந்து ஜூன் போனா ஜூலை காற்று அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் மேடம்.
0: ஓ சூப்பர்.
1: ஆமா மேடம், அது எப்போ ஏதாவது ஒரு மனநிலை ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த பாட்டை கேட்டா அது சரியாயிடும்.
0: சிறப்பு சார், நன்றி சார். இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம சோகமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்டத்தை நாம வந்து மகிழ்ச்சியா இருக்கும்பொழுது ரசிக்கணும், சோகமா இருக்கும்பொழுது கடந்து வெளியில வரணும் அப்படின்னா அதற்கு துணை புரியக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நண்பன் அப்படின்னே சொல்லலாம் இந்த இசையும் பாடல்களும். எஸ், அதோடவே நாம தொடர்ந்து பயணிப்போம். ரெயின்போ எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க, இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவா ஆம்பள திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் மற்றும் வரிகளில் பாடல். இதோட நான் கிளம்புற, மீண்டும் 7 வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: 104.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தாடிபத்தி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

பேக்ஸ்ட்ரீட் பாய்ஸ் வித் எவ்ரிபாடி கோயிங் அவுட் டு மோஹித். மோஹித், ஐ ஹோப் யுர் டிரைவ் ஃப்ரம் மாதவரம் டு கீழ்பாக் இஸ் பிளசன்ட் அண்ட் ஐ ஹோப் யுர் என்ஜாயிங் த மியூசிக். ஆல் ரைட், ஐ ஹாவ் த நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் சாங்ஸ் லைன் அப். அப் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ சாரி பை ஜஸ்டின் பீபர் ஃபார் மிஸ்டர் கலீல் அஹமத் ஃப்ரம் பொன்னேரி, அண்ட் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ திஸ் அப் வித் ப்ளூ அண்ட் ஆல் ரைஸ். திஸ் ஒன் ஆஃப் கோர்ஸ் இஸ் ஏ ரிக்வெஸ்ட் தட் ஹேஸ் கம் இன் ஃப்ரம் மிஸ்டர் பத்மநாபம் மிஸ்டர் பத்மநாபன் ராமசுவாமி ஃப்ரம் மாம்பலம், அண்ட் வி ஆர் கோயிங் டு எண்ட் திங்ஸ் வித் மிஸ்டர் ஷண்முகவேல் ஃப்ரம் வில்லிவாக்கம்ஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் பாய் பாய் பாய். ஆல் ரைட், ஸோ வித் தட் ஹியர் வி கோ, என்ஜாய் த நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் ட்ராக்ஸ். தீஸ் ஆர் கோயிங் டு பி த லாஸ்ட் ட்ராக்ஸ் ஆன் திஸ் ஈவினிங்ஸ் எடிஷன் ஆஃப் ட்ரைவ் டைம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சாட் வித் பாட்டு மனம் விரும்பிய பாடலை நீங்கள் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 298-5-25-54. உங்கள் மனம் விரும்பிய பாடலை ப்ளே பண்ண வந்தாச்சு. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. எஸ், நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: காலையில இருந்து நேற்று இப்பதான் வர மேடம்.
1: சரிங்க சார், சொல்லுங்க சார்.
2: பாடல் சூரிய வம்சம், பாடல் வந்து நட்சத்திர
1: ஜனன். கேட்டுடலாம் சார்.
2: நன்றி.
1: மனோ மற்றும் சுனந்தா குரலில், மூமேதா வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில், சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 7:07 ஆயிட்டிருக்கு. எஸ் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: திருப்பத்தூர் பேமுக்குளம், சிவகுமார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், சிவகாசி படத்துல இருந்து கோடம்பக்கம் ஏரியா.
0: போட்டுடலாம் சார். நன்றி. திப்பு மற்றும் ஷோபா குரலி ஸ்ரீகாந்தேவாவின் இசையில் சிவகாசி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

இன்று முதல் நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் வழங்கும் ஆளுமை சிறக்க தரமான சிகிச்சை அனைவருக்குமான சேவை.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 7:12 ஆயிட்டிருக்கு. எஸ் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை நீங்கள் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 இல்லைனா 295-2-0-5-5-4. வணக்கம் ரெயின்போ.
2: ஆ, மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
1: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு போக்கிலி படம் பாடல் பார்த்தீங்கன்னா மாம்பழம்
1: போட்டுலாம் சார். நன்றி. மணி சர்மாவின் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் கங்கா இணைந்து பாடிய பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

0: நேரம் 7:17 பதினேழு நொடிகள் ஆயிட்டிருக்கு. எஸ், ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
1: மேடம், நான் சென்னையிலிருந்து ராஜேஷ், பெரியார் நகர். மேடம்
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், எங்கள் திரைப்படம் பார்த்தீங்கன்னா பரமசிவம் படம்.
0: சரி,
1: பாடல் பார்த்தீங்கன்னா ஆசாதவாசன் ஒரு பாடல், அந்த பாடல் மேடம்.
0: அந்த பாடல் போட்டுடலாம் சார். நன்றி சார். எஸ், பரமசிவன் திரைப்படத்திலிருந்து ராமத்துக்குமார் வரிகளில், வித்யாசாகர் இசையில், பிரியா சுப்பிரமணி மற்றும் கல்யாணி மேனன் இணைந்து பாடிய பாடல்.

0: நேரம் 7:23 பத்து நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை ரெயின்போ எஃப்எம்ல நீங்க கேட்கணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேயர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட பேசுங்க. மனம் விரும்பிய பாடலை இந்த நிகழ்ச்சியில கேளுங்க. எஸ் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், நான் தான் சண்முகவேல் பேசுறேன், வில்லிவாக்கத்துல இருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம் எனக்கு தேவிய பாடத்துல இருந்து காதல் மலையே காதல் மலையே எங்கே விழுந்தாயோ அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: போட்டுடலாமா?
1: நன்றி.
0: வைரமுத்து வரிகளில் பரத்வாஜின் இசையில் கேட்டு நைந்திருப்போம்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா
2: தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
0: ஒரு நாள் நைட்டு அம்மாவோட கைப்பக்கம் ஞாபகம் வர ஒய்ஃப் கிட்ட இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன அப்படின்னு கேக்கும் போது

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வீரா படத்துல இருந்து மலைக்கோவில் வாசலில் காட்டிகை தீபம் மின்னுதே, அந்த பாடல் ஒளிபரவனா நன்றி நல்லா இருக்கு மேடம்.
0: போட்டுடலாம் சார், கண்டிப்பா போட்டுடலாம். மனோ மற்றும் ஸ்வரலதா குரலில், வாளையின் வரிகளில் இளையராஜாவின் இசையில், வீரா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: ஆபரேஷன் ஸ்பிகின். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:30 ஆயிற்றுக்கு. எஸ் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். வணக்கம் ரெட்டு சேர்ந்து ஹயாத் பாஷா ஜெய் பண்ணி சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், சூப்பர். நல்ல கலகலன்னு இருக்கும் மேடம்,
0: மகிழ்ச்சி.

0: நேரம் 7:37, 30 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை ரெயின்போ எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986006038 இல்லைனா 2952205454. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ரேகா மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சென்னை மந்தைவெளி விநாயகம் மேடம்.
0: விநாயகம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து கூடல் நகர்.
0: சரி,
1: பாடல் வந்து தமிழ் செல்வி.
0: போட்டுடலாம் சார். ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில் பாடல் கூடல் நகர் திரைப்படத்திலிருந்து கேட்டு நைந்திருப்போம்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:43 பத்து நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச உங்கள் பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952205454. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். வணக்கம். ரேகா மேடம்
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் சார்?
1: எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரைப்படம் காதல் கோட்டை.
0: சரி.
1: நம்ம எஸ்பிபி பயங்கரமா பண்ணிருப்பா, தேவா மியூசிக் அவ்வளவு கம்போசிஷன் பயங்கரமா இருக்கும். சிவப்புள்ளோ நாக்கு குழுங்குது குழுங்குது, மூக்கில் புள்ளாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது, அம்மம்மா அம்சம்மா ஆன மேல போறாமா, கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறாமா, ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேனு. அந்த பாட்டு கேட்கலாமா?
0: கண்டிப்பா சார் கேட்டுடலாம். காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து வாளையின் வரிகளில் தேவாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்டு இணைந்திருப்போம்.

மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்கிறது ஜொலிக்கிறது, சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்கிறது ஜொலிக்கிறது. அம்மம்மா அம்சமா ஆன மேல போறாம்மா, கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறாம்மா. ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது தொம்பு தேர், சிவப்பு லோலாக்கு

0: நாக்கில் உள்ளாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது.
1: நேரம் 7:49, 38 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனசுக்கு பிடிச்ச பாடலாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038, இல்லைனா 2952055554. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வீரதுரை, அரியலூர்லேருந்து பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: படம் எங்கள் ஊருக்காகக்காரன்.
1: சரி,
2: பாடல் வந்து ஆசையில காத்து கட்டி என்ற பாடல் மேடம்.
1: கேட்டுடலாம் சார்.
2: ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி. பி சுஷிலா, குரலில் கங்கை அமரன், வரிகளில் இளையராஜாவின் இசையில் எங்க ஊரு பாட்டு, எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேரம் 7:55 ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில நிறைவா வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ரேகா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ்.
0: சொல்லுங்க பொன்ராஜ் சார், என்ன பாடல் வேணும்?
1: அஜித் நடிச்ச நேசம் படத்துல இருந்து சுரத்தில கோயில் கட்டி அந்த பாட்டு மேடம்
0: போட்டுடலாம் சார். நன்றி. நன்றி. தேவாவின் இசையில் சபேஷ், குரலில் பாடல். நேசம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் 9 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு நைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: தோட்டா பலம்புறாரு அட்டுப்பாட்டு நானு அசிப்பாட்டல்ஸ்னா.
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவு கட்டும் போது நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
0: நம்ம நெற்குன்றத்திலயா குன்றத்துலதான்
2: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல
0: உன்னை
2: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டெக்காய்ச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பாஜி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு

கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இந்நிலையில் திரு நரேந்திர மோடி பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் கே அத்வானியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். 25 ஆண்டுகள் தலைமை பொறுப்பை பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து திரு எல் கே அத்வானியை பிரதமர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களுக்கான குழு பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் இன்று பங்கேற்றார். சென்னை அடுத்த ஊனமாஞ்சேரியில் உள்ள காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான பதக்கங்களையும் அவர் வழங்கினார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தமிழக அரசு அதிகரித்துள்ளதாக குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசைப் போலவேதான் தமிழக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஒடிஷாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தமிழகம் கைப்பற்றியது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. இந்தியா உள்பட 42 நாடுகளைச் சேர்ந்த 144 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். 10 பதக்கங்களுக்கான போட்டிகள் 4 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் ஸ்ரேயஸ் ஐயர் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 13-21, 23-21 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லூ சியா ஹங்கை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: More great music will come your way, but before that, it is time for this message.
1: இன்று முதல் நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் வழங்கும் ஆளுமை சிறக்க தரமான சிகிச்சை அனைவருக்குமான சேவை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்து இருக்கிறோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் மனதை வருடக்கூடிய மெல்லிசைகளை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் குரலில் மற்றும் இசையில் பாவஜையின் வரிகளில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.
1: I think I'm in love with you. No, no, no, no. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know.

நேரம் 9:11 40 நொடிகள் ஆயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல், மது பாலகிருஷ்ணன் குரலில், யுகபாரதியின் வரிகளில் வித்யாசாகர் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரன் திரைப்படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில், வித்யாசாகர் இசையில் கேட்டு இணைந்திருப்போம்.

சாமுராய் திரைப்படத்திற்காக ஹரீஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் ஹரி ஜெயராஜின் இசையில் கேட்டு முடிச்சுங்க. நேரம் 9:34 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிட்டிசன் திரைப்படத்திற்காக வசுந்தரா தாஸ் குரலில் வைரமுத்து வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமது உள்ளது.

0: எல்லாமே தோல்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:46 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதல் சுகமானது திரைப்படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கு. சித்ரா குரலில், விவேகாவின் வரிகளில், சிவா இசையில் கேட்டு இணைந்திருப்போம்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா குரலில், வித்யாசாகர் இசையில், தூள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ரெயின்போ ரிவைன். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதய வீணை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், வாலியின் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 10:10, 45 நொடிகள் ஆயிற்றுக்கு. காசேதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து மீண்டும் வாலியின் வரிகளில் கோவை சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வர் இணைந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

ரெயின்போ ரிவைண்ட். நேரம் 10:20 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கௌரவம் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

0: பூமேடை வாசல் தெரிந்தும் தீனாங்க.
1: நேரம் 10:31. 40 நொடிகள். ராமன் எத்தனை ராமன் அடி திரைப்படத்திலிருந்து மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல்.

நேரம் 10:42 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். காலத்தை வென்ற காவிய பாடல்களின் வரிசையில் மாலதி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் கண்ணதாசன், வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா, குரலில் பாடல்.

நேரம் 10:49:35 நொடிகள் ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து, கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 10:53 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து, பி சுஷீலா, குரலில் கண்ணதாசன், வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு நைந்திருங்கள்.

வேலுமணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இசையோடு உங்களோடு பயணிப்பது உங்கள் ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சியில் நேரம் 11:01:30. தேடல் என்பது ஒரு சுகம்தான் என்று சொல்வார்கள். அதிலும் தலைவியை தேடி இந்த தலைவன் பாடும்போது பி. ஜெயச்சந்திரன் குரலில் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒலித்த குரல் மீண்டும் இணைகின்றது எஸ்வி சைலஜா கூட. இளையராஜா இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நதியை தேடி வந்த கடல் படத்திலிருந்து. இதோ உங்கள் மனதும் இப்படித்தான் இருக்கின்றதோ?

அன்பு நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் இசை ரசித்துக் கொண்டிருக்கும் போது விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த மல்லிகைப்பூவின் வாசம் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் வீசட்டும் என்று சொல்லி இதோ

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் ஈற்றி இசையமைத்த பாடல் இது. பூ என்றால் சின்ன பூ என்ன, பெரிய பூ என்ன, எல்லாம் வாசம் வீசும். அப்படி வாசம் வீசும்போது இவர் என்னவோ பேச துடிக்கிறார். எப்படியாக

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். பஞ்சவர்ணாச்சலம் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த பூந்தென்றல் உங்களுக்காக விசைகிறது இப்படியாக.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், புலமைப்பித்தன் ஏடி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் 1000 வாசல் இதயம். படத்திலிருந்து உங்களுக்காக உங்கள் மனதை தேடி இந்த

நேரம் 11:30. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன் அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க இசையை ரசித்துக் கொண்டே பாடல்களை கேட்டுக்கொண்டே முகநூல் வழியாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுக்கு மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கும் போது நிறைய நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கவிதைகளாய் சொற்களாய் பார்க்கும்போது எப்படி இருக்கின்றது தெரியுமா? இதோ இந்த பாடல் உங்களுக்காக பதில் சொல்லட்டும். பி ஜெயச்சந்திரன், பி சுசிலா பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. நானே ராஜா நானே மந்திரி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும்போது இதோ உங்கள் படைப்புகளை இப்படியும் சொல்ல தோணுதோ எனக்கு.

முதல் இரவு இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். பி. ஜெயச்சந்திரன், பி. சுசிலா பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்கள், நிகழ்ச்சியில் அடுத்து இளையராஜாவின் இசமைப்பில் பி ஜெயச்சந்திரன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பிள்ளை நிலா.

நேரம் 11:49. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் வாயிலாக இசையை ரசித்துக் கொண்டே மூணு வழியாக ஒவ்வொரு நீங்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சாந்தி ரமேஷ் என்றான் நேயரும், அவர்களை தொடர்ந்து அம்பத்தூர்லிருந்து முத்துலட்சுமி என்றான் நேயரும், அவர்களை தொடர்ந்து விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும், அவர்களை தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரின் அன்பு நேயரும் தங்களுடைய கருத்துக்களையும் அன்பாய் பதிவிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் அவினாசி பிரபு, தேவி ஸ்ரீ சாய் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் மனசமயம் நிகழ்ச்சியின் பாடல்களை என்று சொல்லிவிட்டார். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு தான் வந்துவிட்டோம் என்று சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர், வான்வெளியில் கலைமதி உலா, வானொலியில் பாடல்கள் நிலா, வசந்த கீதம் ராசாத்தி உன்னை செவி வழியே கேட்டு மறந்தேன் தன்னை, தவிக்குது மனசு பண்பலை பாடல்கள் நினைத்து, அழகிய கீதங்கள் அணிவரிசை, ஆழ்ந்து போனது நெஞ்சில் இன்னிசை, இரவினில் மிதந்து வந்த மெல்லிசை, இசைந்து ரசித்தேன் தென்றலிசை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சாந்தி ரமேஷ் மீண்டும் பதிவிட்டிருக்கிறார். புருஷவாக்கம் சவுந்தரராஜ் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து எரவாஞ்சேரி சாகுல் அமீது என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரமா அவர்களும், திருமணி அஸ்வினி ராகராஜ் அன்பு நேயர்களும், அதே போல் சேகா என்ற அன்பு நேயரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தேனியிலிருந்து ஹரிராம் என்ற அன்பு நேயரும் பதிவிட்டிருக்கின்றார். அதே போல் காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் அன்பு நேயரும், மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர் பி ஜெயச்சந்திரன் அவர்களது குரலின் பாடல்களை கேட்பதே தனி சுகம், அதுவும் இந்த இரவு நேரத்தில் கேட்பது மேலும் சுகம், சிறந்த தொகுப்புக்கு பாராட்டுகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு அன்பு நேயர்களும், உறக்கமில்லாமல் தயங்கினேன் கருத்தினை கூற விரும்பினேன் உள்ள மகிழ பண்பலைக்கே பதிவிட என சொல்லி மாதவதி வீரராக மீண்டும் தன்னுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதே போல் எம்ஜி செல்வகுமார் அவர்களும் கே எம் காடிலிருந்து இனிய இரு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். மாம்பலம் ராமகிருஷ்ணன் என்ற அன்பு நேயரும், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் என்ற அன்பு நேயரும், வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். தங்கம் சரவணன் அரசடி குப்பம் இந்த நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கும் என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முடிவல்ல ஆரம்பம் படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் சமீபத்தில் கேட்கலாமா?

அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இசையை ரசித்துக்கொண்டே முகநூல் வாயிலாக பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, இது ஒரு நிகழ்ச்சி தரும் அடுத்த நிறைவான பாடல் காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கின்றது. பஞ்சு அருணாச்சலம் மீட்சி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ உங்களுக்காக.

நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே. இதனுடன் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளே. தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. எப்படி? காற்றின் மொழியாக 1 மணி வரையிலும், நீங்காத ரீங்காரமாகவும் 2 மணி வரையிலும், தூங்காத விழிகளாகவும் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், இன்னிசு இரவாகவும் 3 மணியிலிருந்து 4 மணிக்கும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

சரி நீதானா குழ

போட்டு போட்டி போடவா. நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன

நடையிலே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தென்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனம் நல்ல குணம் நல்ல முதலாளி நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனம் நல்ல குணம் நல்ல முதலாளி.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை இரவு. நேரம் 4:10.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை. நேரம் 4:01:10. நேயர்கள், இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். லவகுசா படத்திலிருந்தும் ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திலிருந்தும் பாடல்கள்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரையசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:30. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். திரியடையூர் ஏடி

0: பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில்.
1: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருஎடையார் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில். கஜானனயுதம் ராகம் சக்கரவாகம் சதுஸ்ர ஏகதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பிரியடையார் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில். பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திரியடையார்
1: நேரம் 5:30. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஆஞ்சநேய சுப்ரபாதம், பாடியவர் பி வி ஸ்ரீனிவாஸ்.

நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து அனுமான் சாலிசா, பாடியவர் பி. உன்னிகிருஷ்ணன்.